நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர். இரண்டாவது கூற்று, இவரது யதார்த்தமான உடல் மொழி மற்றும் தனித்துவமான டைமிங் வசனங்களுக்காக ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்படுகிறார். மூன்றாவது கூற்று, ஒரு மனிதனின் வெற்றிக்கு அயராத உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தாலே போதுமானது என்பதற்கு சான்று.

0: முதலாவது கூற்று, தனது கடின உழைப்பால் சிறு வேடங்களில் தொடங்கி இன்று தவிர்க்க முடியாத உச்ச நட்சத்திரமாக உயர்ந்த தமிழ் சினிமாவின் முன்னணி நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர். இவரது யதார்த்தமான உடல் மொழி மற்றும் தனித்துவமான டைமிங் வசனங்களுக்காக ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்படுகிறார். மூன்றாவது கூற்று, ஒரு மனிதனின் வெற்றிக்கு அயராது உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தாலே போதுமானது என்பதற்கு சான்றுதான் இவர்.
1: சார், இந்த பிரபலத்துக்கான கூட்டி நாங்கள் தந்திருக்கோம். இந்த பிரபலம் யார் என்று சொல்லி தெரிந்து கண்டுபிடித்தா நீங்கள் நேரடியாக அடுத்து எங்களோட பதிலை சொல்லலாம். 416-554-4040 416-554-4040.

0: 8 மணி 7 நிமிடம் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கீர்கள். நம்ம ஒரு ஈவினிங்கில் நாங்கள் யார் அந்த பிரபலம் 3 கூட்டுகளை தந்திருக்கிறோம். இன்னும் அந்த கூட்டுகளை நினைப்படுத்திக்கொண்டு நேர்களை எடுத்துக் கொள்ள போகின்றோம்.
1: முதலாவது கூற்றாக தந்திருக்கின்றோம், தனது கடின உழைப்பால் சிறுவேடங்களில் தொடங்கி இன்று தவிர்க்க முடியாத உச்ச நட்சத்திரமாக உயர்ந்த தமிழ் சினிமாவின் முன்னணி நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர். இரண்டாவது கூற்று, இவரது யதார்த்தமான உடல் மொழி மற்றும் தனித்துவமான டைமிங் வசனங்களுக்காக ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்படுகிறார். மூன்றாவது கூற்று, ஒரு மனிதனின் வெற்றிக்கு அயராத உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தாலே போதுமானது என்பதற்கான சான்றுதான் இவர்.
0: சரி, இதுதான் இந்த நாளில் நாங்கள் தந்திருக்கிற 3 கூட்டு. இந்த 3 கூட்டுக்குரிய பிரபலம் யார் என்று சொல்லி தெரிந்தால் நீங்கள் மலைக்கலாம். 4165544 முடிந்திருக்கு நேர்களை எடுத்துக்கொள்ள போகிறோம். உங்களோட இணைப்பில் வணக்கம்.
2: ஓ வணக்கம், அப்படி இருவர் நலமா?
0: நல்ல சோமா இருக்கிறோம். யார் பேசுறீங்கள்?
2: நான் கரண் காய்க்கிறேன்.
1: கரண், எப்படி இருக்கிறீங்க?
0: என்ன பதிலோட வந்திருக்கீங்க?
2: நான் சொல்றேன், நடிகர் விவேக் என்று தான் சொல்லுவேன். என்றால் அவர் கொஞ்சம் கருத்துக்களையும் சொல்லுவார், இதையும் சொல்லுவார்.
0: நினைப்படுத்துகின்றோம்.
1: முதலாவது கூற்று, தனது கடின உழைப்பால் சிறுவேடங்களில் தொடங்கி இன்று தவிர்க்க முடியாத உச்ச நட்சத்திரமாக உயர்ந்த தமிழ் சினிமாவின் முன்னணி நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர். இவரது யதார்த்தமான உடல் மொழி மற்றும் தனித்துவமான டைமிங் வசனங்களுக்காக ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்படுகிறார். ஒரு மனிதனின் வெற்றிக்கு அயராத உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தாலே போதுமானது என்பதற்கு இவர் ஒரு சான்று.
0: அடுத்த நேரம் கட்டுப்பாக்கலாம் என்ன பதில் என்று சொல்லி எங்களோட இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் பத்மநாதன்.
0: நல்ல சுகமா இருக்கிறோம் பத்மநாதன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: போடும்.
0: சரி சொல்லுங்கள் பாக்கலாம் என்ன பதில்.
3: எனக்கு நீங்க முந்தின மாதிரி ஆள் உயிரோட இருக்கோ இல்லையோ எல்லாம்
0: வணக்கம்.
4: வணக்கம் எஸ் கே சிங்கம்.
1: எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கீங்க?
4: ஓ நல்ல சுகம். நீங்கள் எப்படி?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க என்ன பதில்.
0: என்ன பதில் நினைக்கிறீங்க எஸ் கே சிங்கம்?
4: விவேக் தான் நடிகர், ஆசிய நடிகர் எல்லாம் அவர் தான்.
1: அவர் தான் ஷூரா சொல்றாரு. சரி பார்க்கலாம் எஸ் கே சிங்கம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
4: நன்றி.
0: நீங்களும் அழைக்க முடியும். 4165544 அழைத்து என்ன பதில் என்று சொல்லலாம். எங்களோட அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: என்ன
1: பதிலோடு வந்திருக்கீங்க?
5: எல்லாரும் விவேக் சொல்லியும் சந்தானம்
0: அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. உங்களோட பதில் பார்க்கலாம் ஷான். உங்களோட பதிலும் குறித்திருக்கிறோம். நன்றி எங்களோட இருந்து கொண்டதுக்கு.
5: நன்றி, இருவருக்கும்
1: நன்றி.
0: அடுத்த நேரம் சில போறோம் எங்களோட இணைப்பில் வணக்கம்.
6: வணக்கம், செல்வம் பேசுறேன்.
1: செல்வம், எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல சுகமா
0: இருக்கேன்.
6: நீங்களும்
0: தெளிவா பேசக்கூடியதா இருக்கா? எட்டி பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற பதில் தெரிஞ்சிடும், அதால எட்டி பாத்துறாங்க. சொல்லுங்க செல்வன், என்ன பதில் உங்களிடம்?
6: யாருன்னு
0: சொல்லுங்க. நாகேஷ் அப்படின்னு சொல்லிக்கீங்கள். சரி, உங்களோட பதிலும் கொடுத்திருக்கிறோம். நன்றி
1: நன்றி நன்றி. நீங்களும் அழைக்கலாம். 4165444040 வாயிலாக 3 கூற்றுக்கள் தந்திருக்கிறோம். அதற்கு சொந்தக்காரர் யார் என்றுதான் கேட்டிருக்கின்றோம்.

0: 8:16 102.2 அடுத்த நேரம் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் சொல்லி. எங்களுடைய இணைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, இங்க அழைப்பை போட்டு அங்க
1: அங்க நல்ல கதையோடு இருக்கிறாங்க. சரி,
0: விளம்பரங்களை படுத்து நாங்கள் நினைத்து குழப்ப கொண்டோம்.
2: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
3: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலச அபிஷேகமும் June 3 மாலை 4 முதல் 9 வரையும் June 4 காலை 6:30 முதல் நண்பகல் 1 வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலச அபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்போ. 416-754-7338.
4: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Greystone Luxury Homes.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் ட்ரோன்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 முதல் 17 வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அலையுங்கள் 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்.
8: என்னது,
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
10: 416-900-4599.
11: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
12: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Standard & Ritson, Oshawa, Free Toppings Pizza, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
13: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
14: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 8:20 2 நேர்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். இணைப்பில் அடுத்து எங்களோட வணக்கம்.
15: வணக்கம், வேலையூர் பாலச்சந்திரன் பிரசாத். நீங்கள் யார் பேசுறீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா கேள்வி கேட்டீங்க. யார்
15: பயந்துட்டேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் சுகமா இருக்கிறீங்க தானே?
15: நல்ல சுகமா இருக்கிறோம். நான் நாகேஷ் தான் நினைக்கிறேன்.
0: நாகேஷ் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கள் பிரகாஷ். பார்க்கலாம் உங்களுடைய பதில் சரியான்னு சொல்லி. நன்றி எங்களோட இருந்து கொண்டதுக்கு.
1: நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ள போகிறோம். யாரென்று பார்க்கலாம். வணக்கம்.
16: வணக்கம், காசிநாதன் இருக்கிறேன்.
0: காசிநாதன், எப்படி இருக்கீங்கள்?
16: நல்லா இருக்கு.
0: அதுதான் 2 பிறகு இணைப்புக்கு வர்றதுக்கு நேரம் கிடைக்கல.
16: இல்ல, நேரம் கிடைக்கிறது கேள்விக்கு பதில் இருந்து.
0: இது நல்லா இருக்கு.
16: நானும் விவேகத்தை நான் சொல்றேன்.
0: சரி, பார்க்கலாம்.
1: நன்றி நன்றி இணைந்து கொண்டமே இணைந்திருக்கும் அடுத்த நிறைய முடித்துக் கொள்ள போகிறோம். வணக்கம் வணக்கம்
8: வணக்கம் ஜீவரஞ்சன். வணக்கம் சுரேகா
1: தானே? சுரேகா
0: சுரேகா சுரேகாவா?
8: நாங்கள
0: அப்படிலாம் கோவிக்க மாட்டோம்.
8: உங்களுக்கு மாலை வணக்கம். இப்ப இதுல இருக்கு அப்ப மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சாரி, எங்களுக்கு நீங்க சொன்ன அப்புறம் மாலை என்று தெரியும். நாங்க மதியம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க என்ன பதில்.
8: நான் தங்கவேலே நினைக்கிறேன்.
0: தங்கவேல் அப்படி என்று சொல்றீங்க. சாரி, உங்களோட பதிலும் குறித்திருக்கோம். நன்றி எங்களோட இருந்து கொண்டதுக்கு.
1: முதலாவது கூற்றாக தந்திருந்தோம், தனது கடின உழைப்பால் சிறுவேடங்களில் தொடங்கி என்று தவிர்க்க முடியாத உச்ச நட்சத்திரமாக உயர்ந்த தமிழ் சினிமாவின் முன்னணி நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர். இரண்டாவது கூற்று, இவரது யதார்த்தமான உடல் மொழி மற்றும் தனித்துவமான டைமிங் வசனங்களுக்காக ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்படுகிறார். மூன்றாவது கூற்று, ஒரு மனிதனின் வெற்றிக்கு அயராத உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தாலே போதுமானது என்பதற்கு இவர் ஒரு சான்று.
0: இந்த மூன்று கூற்றுக்களை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த பிரபலம் யார் என்று சொல்லி கேட்டிருந்தோம். நேர்களை மணிந்து கொண்டு வித்தியாசமான பதிலாம் தந்திருக்காள். இன்றைய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது ஜோகி பாபு. ஜோகி பாபு தான் இன்றைய பிரபலமாக இடம்பிடித்திருக்கிறார். தமிழ் திரையுலகின் முன்னணி நகைச்சுவை நடிகராக வலம் பெறுபவர் ஜோகி பாபு. நகைச்சுவை நடிப்பு மட்டுமின்றி அவ்வப்போது கதாநாயகனாகவும் திரைப்படத்தை நடத்தி வருகின்றார். 2019 வெளிவந்த தர்ம பிரபு திரைப்படத்தில் கதாநாயகன் நடித்திருக்கிறார் ஜோகி பாபு என்பது குறிப்பிடத்தக்கது.
1: அவருடைய நகைச்சுவை பாணி மற்றவர்களை விடவும் வித்தியாசமாக இருப்பதால் குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடிக்க தொடங்கினார். இப்போது தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு பிஸியான நடிகர்களில் ஒருவராகவும் இவர் திகழ்கிறார்.
0: இன்றைய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது ஜோகி பாபு. இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை ஒரு பிரபலம் உங்களை சந்திக்கும்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனேடிய லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஸ்டீவன் கில்பிலோட் விலகின்றார். பிரதமர் மார்க்கானி தலைமையிலான லிபரல் அரசில் சுற்றுச்சூழல் கொள்கை கைவிடப்படுவதாக விமர்சித்து வந்த அவர் அல்பர்டாவுடன் சக்திவள புரிந்துணர்வு ஒப்பந்தம் வெட்டப்படுவதை அடுத்து அமைச்சரிலிருந்து வெளியேறியிருந்தார். இந்த நிலையில் லிபரல் அரசிலிருந்து விலகும் ஸ்டீவன் கில்பிலோட் தற்போதைய முடிவுக்கு மதிப்பளிப்பதாக பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளார்.
2: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை புதுடெல்லியில் இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அரசு நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம், இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களின் விடுதலை, வான்வழி அமைப்பு மையத்தை தமிழ்நாட்டில் நிறுவுதல், கர்நாடகாவின் மேகதாது அணைக்கட்டு திட்டத்துக்கு அனுமதியளிக்கக்கூடாது ஆகிய கோரிக்கைகளை பிரதமர் மோடியிடம் அவர் நேரடியாக முன்வைத்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மாநில உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கும் நிதி ஒதுக்குகளை வலியுறுத்தியுள்ளார்.
1: இலங்கையின் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ராணுவத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டதென அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஏமாற்று கருத்துக்களை வெளியிடுவதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அவ்வாறு எந்த சாதகமான முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும், இந்த சந்திப்பின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் காணி விடுவிப்புகளை ராணுவத்தினர் தட்டி கழித்தியுள்ளதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ, 416-649-6388.
5: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
7: Your favorite music on your favorite station, 102.7

0: கண்ணோடு காண்பதுதான் திரைப்பட பாடல் ஒளித்தோய்கிறது. 8:46 102.5 நினைந்திருக்கிறீர்கள்.
1: வெளியே காலநிலை பார்த்தோம் சொன்னால் 20 டிகிரி செல்சியஸ் சூழ்நிலையும் 20 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பிரகாசமான காலநிலை வந்து தொடர்ந்து வரப்போகுது தான் சொல்லணும்.
0: ஒரே கொண்டாட்டமா இருக்க போகுது அப்படித்தானே? அதேதான்.

0: அடுத்து வந்து பாடலோம் நிகழ்ச்சி நிறைவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இரண்டு விடயங்களை நினைவுபடுத்திக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யப் போகிறோம். வெளியே 20 டிகிரி செல்சியஸ், நாளை குறிப்பாக வியாழக்கிழமை 21 டிகிரி செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ் இருக்கப் போகிறது. அதுபோலே சனிக்கிழமை பார்க்கின்ற பொழுது 18 டிகிரி செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமை 21 டிகிரி செல்சியஸ் இருக்கப் போகிறது.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ விரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு முதல் 9% குறைவடையப் போகின்றது.
0: இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: தீபாஜினி சண்முகவேல்,
0: ஜீவரஞ்சன். இனிமையான இரவு. வணக்கம் நேர்களே.
1: நன்றி. வணக்கம் நேர்களே.

0: இப்படி உங்கள் ஈஸ்டர் எஃப்எம் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்
1: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்டர் எஃப்எம் 102.7.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074, 416-704-8074.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
6: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசின?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: The station with the best music.
12: It's East FM.
13: It's East FM.
14: Feel the bass. 102.7 FM.

FM 102.77 East FM.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்
2: கலர் ரிப்பன்
1: சுரேஷ் கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 நோட்ஸ் இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
7: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின் 437-860-7002.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 2930550. goodlifeflooring.ca.
0: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 முதல் 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்ய 416-455-3514.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் ட்ரோன்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
5: 416-461-6401.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kinalitis.com.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM. நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட அருதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க்.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323. 416-779-2323.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.ca.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்து.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
3: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 My Home.
4: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390
2: All My Blinds, சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள் All My Blinds. நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough 416-841-5301 416-841-5301.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
0: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. EastFM.ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, June 5 வெள்ளி மாலை சப்பரம், June 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், June 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து June 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, June 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165356560.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேர்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், Unit 105, 416-834-2266.
5: உதயன் சர்வதேச விருது விழா வளமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 மணி முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்கட்டன் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
6: நல்ல பாட்டு, 4 விஷயம், FM 102.7 East FM. CA

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் ஜூன் 3 திகதி மாலை 4 முதல் இரவு 9 வரையும், ஜூன் 4 திகதி காலை 6:30 முதல் நண்பகல் 1 வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம், 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ, 416-754-7338.
2: Prisha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
4: RKS சலூனின் புதிய கிளை ஸ்கார்போரோவில் ஜூன் 1 திகதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர் ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்கமன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்கார்போரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS Salon.
5: Welcome to New Ocean Supermarket.
6: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
7: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்ப நம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
6: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
7: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
6: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
7: இங்கே இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
8: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச், ஸ்கார்போரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
9: என்ன யோசினை?
10: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
9: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
11: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
12: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
13: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா, பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
14: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 சேவை. 385 Silver Star Blower, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
9: விவாகா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொரண்டோ
10: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
9: பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
10: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொரண்டோ,
9: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொரண்டோ.
10: அழகு அழகு 6477873784.
11: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908.
12: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

உற்சாகமான பாடல்கள், உற்சாகமான சிந்தனை, உண்மையான உழைப்பு, எல்லோரையும் நேசிக்கிற அன்பு, இந்த உலகத்தில் எல்லோரையும் வாழ

நேர்கள் இணைந்திருப்பது புலரும் பொழுதில். இந்த வையகம் இல்லாமல் நாம் இல்லை, இந்த வானம் இல்லாமல் நிலம் இல்லாமல் காற்றில்லாமல் நாம் இல்லை. ஆகவே இந்த இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை மதிப்போம், இயற்கையை வணங்குவோம்.

பறவைகள் கொண்டாடுகிற, பூக்கள் கொண்டாடுகிற, மனிதர்கள் கொண்டாடுகிற, மற்ற உயிரினங்கள் கொண்டாடுகிற இனிமையான ஒரு காலை பொழுது. இந்த காலை பொழுதிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை பொழுதில் இணைந்திருந்து உங்களோடு கருத்துக்களையும் இசைப்பாடல்களையும் பகிர்ந்து கொள்கின்ற பாக்கியம் எனக்கு மிக மிக இனிமையானது. அந்த இனிமையான தருணத்துக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைய நாள்

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஸ்எஃப்எம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 28 2026 ஆண்டு நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகர மூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை இப்போது 14 பாகை செல்சியஸாகவும் உடல்நிலை 12 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என வானிலை எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை வெள்ளிக்கிழமை 24 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கப்போகிறது. சனிக்கிழமை வெப்பநிலை 19 பாகை செல்சியஸாகவும், ஞாயிற்றுக்கிழமை 22 பாகை செல்சியஸாகவும், திங்கள் 20 பாகை செல்சியஸாகவும், செவ்வாய் 21 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். புதன்கிழமை 23 பாகை செல்சியஸாக இருக்கப்போகிறது. வியாழக்கிழமை 25 பாகை செல்சியஸாக இருக்கும். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மழைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. 25 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கும். எனவே தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்தும் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கப்போகிறது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமைதான் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தொடரப்போகின்ற நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல் இது.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள். பிரிவினைவாத விவாதத்திலிருந்து அல்பர்டா மீண்டு வருவதற்கு முன்னர் பொது வாக்கெடுப்பு அவசியம் என அந்த மாகாணத்தின் முதல்வர் டேனியல் ஸ்மித் அறிவித்துள்ளார். தனது மாகாணத்தில் நடைபெறும் பிரிவினைவாத விவாதம் எரிசக்தி அல்லது ஏனைய தேசிய திட்டங்களில் இருந்து கவனத்தை திசை திருப்பக்கூடாது என அவர் வலியுறுத்தினார். இந்த வார ஆரம்பத்தில் நடைபெற்ற மேற்கு பிராந்திய மாகாண முதல்வர்கள் மாநாட்டில் இந்த விடயம் மீண்டும் விவாதிக்கப்பட்ட போது முதல்வரின் இந்த கருத்தும் வெளியானது. 700,000 குடிமக்கள் ஒரு விடயம் குறித்து உரையாட விரும்புகிறோம் என கூறும்போது முதல்வர் என்ற வகையில் அதனை வாக்குச்சீட்டில் இடம்பெறச் செய்வது தனது கடமை என டேனியல் ஸ்மித் தெரிவித்தார். அக்டோபர் 19 நடைபெறவுள்ள பொது வாக்கெடுப்பில் கனடாவிலிருந்து அல்பர்டா மாகாணம் பிரிவது குறித்த ஒரு கேள்வியினை இணைக்கப் போவதாக டேனியல் ஸ்மித் கடந்த வார இறுதியில் அறிவித்தார். ஆனாலும் இந்த திட்டத்திற்கு எதிராக மேற்கு பிராந்திய முதல்வர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். மேற்கு கனடாவின் பைப் லைன் அமைப்பதற்காக மாகாணங்கள் மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படும் வேளையில் இவ்வாறான பொது வாக்கெடுப்பை ஒத்திவைக்க வேண்டுமென மணிடோபா மாகாண முதல்வர் வெப் நியூ வலியுறுத்தினார். பொது வாக்கெடுப்பிற்கு தமது எதிர்ப்பை மீண்டும் பதிவு செய்த பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் டேவிட் எபி, கனடாவில் இருந்து வெளியேறும் எண்ணத்தை கொண்டிருக்கும் ஒரு மாகாணத்துடன் தேசிய திட்டங்களில் ஒத்துழைப்பது குறித்து கேள்வியினையும் எழுப்பியிருந்தார். லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீபன் கில்பர்ட் இந்த கோடைக்காலத்தில் தனது பதவியிலிருந்து விலகப் போவதாக அறிவித்துள்ளார். கிபெக் மாகாணத்தின் லோரிய சென்ட் மேரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஸ்டீபன் கில்பர்ட் இந்த கோடைக்காலத்தின் பிற்பகுதியில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகப் போவதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் இந்த அறிவித்தலை தெரிவித்துள்ளார். பிரதமர் மாக்கானி அரசாங்கத்தின் காலநிலை கொள்கையில் செய்யப்பட்ட குறிப்பிடத்தக்க மாற்றங்களைத் தொடர்ந்து இந்த பதவி விலகல் தீர்மானத்தை அவர் எடுத்துள்ளார். ஆழ்ந்த பரிசீலனையின் பின்னர் லிபரல் கட்சி குழுவில் இருந்து விலகுவது குறித்து ஸ்டீபன் கில்பர்ட் அறிக்கையினை வெளியிட்டார். தான் பதவி விலகும் வரை லிபரல் கட்சி குழுவின் உறுப்பினராக நீடிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பதவி விலகும் முடிவு கவனமாக பரிசீலித்ததன் விளைவாக எடுக்கப்பட்டது என காலநிலை ஆர்வலரான அவர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான தனது போராட்டத்தை தொடர்வதற்கு இதுவே தகுந்த தருணம் என்று தனது பதவி விலகல் குறித்து ஸ்டீபன் கில்பர்ட் தெரிவித்துள்ளார். ஸ்டீபன் கில்பர்ட் எடுத்துள்ள பதவி விலகும் முடிவினை மதிப்பதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மாக்கானி தெரிவித்தார். தனது தொகுதிக்கும் கட்சிக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக மாக்கானி அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். புதன்கிழமை கட்சியின் குழு கூட்டத்திற்கு செல்லும் வழியில் லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் ஸ்டீபன் கில்பர்ட் குறித்து நேர்மறையான கருத்துக்களையே தெரிவித்தனர். இந்த பதவி விலகல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மாக்கானி அரசாங்கத்தின் பெரும்பான்மையினை குறைக்கும். இது லிபரல் கட்சிக்கு தேவையான பெரும்பான்மை ஆசனங்கள் என்ற 172 விட ஒரு ஆசனம் மட்டும் கூடுதலாக இருக்கும் நிலையை தோற்றுவித்துள்ளது. குபெக் மாகாணத்தின் மொன்ட்ரியல் தெற்கு பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் 13 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். புரோசன் நகரில் காட்டார் டிக்சி தேடி பகுதியில் இந்த வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றதாக காவல்துறை தெரிவிக்கின்றது. April 18 மாலை டெக்ஸ் தேழி திறந்தவெளி வணிக வளாகத்தில் இந்த மோதல் இடம்பெற்றதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளார்கள். புதன்கிழமை லோகில் காவல்துறையால் பகிரப்பட்ட ஒரு காணொலியில் பல 13 ஒரு நபரை குறிவைத்து தாக்குவது வெளிப்படுத்தப்பட்டது. மற்றொரு காணொலியில் குறைந்தது 12 இளைஞர்களுக்கிடையில் ஒரு பெரும் கைகலப்பு நடைபெறுவதும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கைகலப்பின் விளைவாக 15 சிறுவன் ஒருவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இவை தெருக்கும்பல் வன்முறைகள் அல்ல என கூறும் லோங்கில் காவல்துறை நிலையத்தின் ஆய்வாளர், இவை பாடசாலையில் ஆரம்பித்து பாடசாலைக்கு வெளியே தொடரும் சிறுவர்களுக்கிடையிலான மோதல்கள் என விளக்கினார். இதில் காயமடைந்த சிறுவன் இந்த சம்பவத்தின் விளைவாக பலத்த காயமடைந்ததாகவும் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு தழும்புகள் காணப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். லோங்கில் சென் பில்பிடிலா பெரேரி கேண்டியகாகி நகரங்களில் 12 இடங்களில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு விசாரணையை தொடர்ந்து 15 4 சிறுவர்களும் 16 9 சிறுவர்களும் 13 சிறுவர்களும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை உறுதிப்படுத்தியது. கைது செய்யப்பட்டவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. சுணோ எரிவாயு விலையில் பாரிய மாற்றங்கள் ஏற்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நேற்று ஆன்டாரியோவின் ஏனைய பகுதிகளில் எரிபொருளின் விலை 10% வரை குறைவடைந்திருந்தது. இறுதியாக April 24 இந்த விலை வீழ்ச்சி உணரப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்தும் விலை அதிகரிப்பை காண்பித்து வந்த எரிபொருளின் விலை நேற்றைய தினம் ஒரு வீழ்ச்சியினை உணர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.
0: எஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:20 நிமிடம்

0: 7:26.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்காப்ரோவில் மோடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் எக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
6: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே June 1 தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 6475395601, 6475395601.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
11: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
12: ஈஸ்ட் எஃப்எம் Thank you.

இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதில் ராணுவம் தொடர்ந்தும் ஒட்டுக்கட்டையாக செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சந்திரசேகரன் ஊடகங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தினார். நேற்று தினம் யாழ்ப்பாணம் காங்கேய சுந்தரி வீதியில் அமைந்துள்ள அவருடைய கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தலைமையில் வலிகாமம் வடக்கு விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று தமிழ்த் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர்த்து நடத்தப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் வலிகாமம் வடக்கில் ராணுவத்திடமுள்ள பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டபோது அதில் கலந்து கொண்ட ராணுவ உயரதிகாரிகள் காணி விடுவிப்பு தொடர்பில் சாதகமான பதிலை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டது. உயர் பாதுகாப்பு வலயத்தில் பொதுமக்களின் காணிகளை திருட்டுத்தனமாக அபகரித்து ராணுவ வைத்தியசாலை கட்டப்பட்டுள்ள நிலையில் குறித்த காணிகளை விடுவிப்பதற்கு ராணுவம் மறுத்துவிட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. அதுமட்டுமின்றி உயர் பாதுகாப்பு நிலையத்தில் உள்ள பாடசாலைகள் சிறுவர் பூங்கா மற்றும் ஆலயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்ட போதிலும் ராணுவம் அதற்கு சாதகமான பதில்களை வழங்கவில்லை. வலிகாமம் வழக்கு காணிகள் தொடர்பில் குறித்த கலந்துரையாடல் அமைந்த போதிலும் தமிழ்த் தேசியம் சார்ந்து இயங்கும் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்காமல் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளமை பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய அரசாங்கம் மக்களின் காணிகள் மக்களுக்கு என கூறி மக்களை ஏமாற்றி வரும் நிலையில் ராணுவத்தினர் தமது செயற்பாடுகளில் உறுதியாக இருப்பது இந்த உயர்மட்ட கலந்துரையாடல்களில் முடிவுகள் எடுக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமாகும். தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உயர்மட்ட கலந்துரையாடலின் முடிவில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது உண்மைகளை மூடி மறைத்து தகவல்களை வழங்கினார். ராணுவத்தினர் காணி விடுவிப்பு தொடர்பில் உடன்படாத நிலையில் விரைவாக காணி விடுவிப்பு இடம்பெறும் என ஊடகங்களுக்கு அவர் கருத்தை வெளியிட்டிருப்பது மக்களை முட்டாளாக்கும் செயல் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டினார். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று ஒன்றரை வருடங்கள் கடக்கின்ற நிலையில் வலிகாமம் வழக்கில் ராணுவத்திடமுள்ள மக்களின் காணிகள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. எனவே மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்காது தொடர்ந்தும் ராணுவ கட்டுமானங்களை மேற்கொண்டு வரும் தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையில் வந்த ஜேவிபி தொடர்பில் தமிழ் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தினார். காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் நிராகரித்தது. வருடாந்த வரவு செலவு திட்டம் மற்றும் நிர்வாக ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக காணாமல் போனோர் தொடர்பான நடவடிக்கைகளுக்கென அரசாங்கம் இந்த வருடம் 370 மில்லியன் ரூபாய் நிதியினை ஒதுக்கியிருப்பதாகவும் அது அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கென இதற்கு முன்னர் ஒதுக்கப்பட்ட 10 மில்லியன் ரூபாய் நிதி நிறுத்தப்பட்டிருப்பதாக காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் அமைப்பின் தலைவர் பிரிட்டோ பெர்னாண்டோ சுமத்தியிருந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டலந்த கருத்து வெளியிடும் போது மூலதன செலவுகள் மற்றும் ஊழியர்களுக்கான சம்பளங்கள் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தனியாக வழங்கப்படுகின்றன. அதேநேரம் 370 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடானது காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் தொடர்பான செயற்பாடுகளுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். இழப்பீட்டுத் திட்டங்களை கண்காணிப்பதற்காக அரசாங்கம் ஒரு தனிக்குழுவை நியமித்திருப்பதாக கூறிய அவர் குடும்பங்களுக்கான இடைக்கால நிவாரண கொடுப்பனவு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வழங்கப்படும் தற்காலிக கொடுப்பனவு மட்டுமே என்றும் தமது அன்புக்குரியவர்களை இழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கு முறையான இழப்பீட்டுத் தொகையை தீர்மானிப்பதற்காகவே தற்போது இந்த தனிக்குழு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். 2000 ஆண்டிற்கு பின்னர் பதிவான 6700 காணாமல் போன சம்பவங்கள் குறித்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இதுவரை தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்துள்ளதோடு தற்போது வரை 4700 குடும்பங்கள் இந்த இடைக்கால கொடுப்பனவை பெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு அரசாங்கமும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திற்கு போதிய நிதியினை வழங்கி அதன் பணிகளை தடையின்றி தொடர அனுமதித்து வந்தன. அதேபோன்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் இவ்வாறான கொடுப்பனவு குறைப்புகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் மகேஷ் கட்டலந்த அறிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது கூட்டு மீளாய்வுகளை நிறைவு செய்துள்ளதோடு சுமார் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த புதிய தவணையுடன் இந்த திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட்ட மொத்த சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி உதவி சுமார் 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியது. இது தொடர்பான அறிக்கையினை சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் மற்றும் டிட்வா சூறாவளியின் பின்னடைவுகள் உட்பட உலகளாவிய மற்றும் உள்நாட்டு சவால்களுக்கு மத்தியில் சீர்திருத்த திட்டத்தின் கீழ் இலங்கையின் சேத்திறன் பொதுவாக வலுவாக இருந்ததாக சர்வதேச நாணய நிதியம் புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2025 டிசம்பர் இறுதி வரையிலான அனைத்து அளவிடக்கூடிய சேத்திறன் அளவுகோள்களையும் பூர்த்தி செய்திருப்பதாக கூறியுள்ள சர்வதேச நாணய நிதியம் பெரும்பாலான கட்டமைப்பு மைல்கல்கள் எட்டப்பட்டுவிட்டதாகவும் அல்லது தாமதங்களுடன் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தது. எரிபொருள் மற்றும் மின்சாரத்திற்கான செலவு, மீட்பு விலையிடலை மீண்டும் நிலைநிறுத்துவது தொடர்பான முன்தேவை நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் புதிய வெளிநாட்டு கொடுப்பனவு நிலைகளை தவிர்த்தல் மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிப்பதையோ அல்லது தீவிரப்படுத்துவதையோ
தவிர்த்தல் ஆகிய இரண்டு தொடர்ச்சியான சேத்திரன் அளவுகோல்களை இலங்கை பின்பற்ற தவறிவிட்டதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்தது. மத்திய கிழக்கு மோதல்களோடு தொடர்புடைய உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் அதிகரித்து வரும் எண்ணெய் விலைகள் காரணமாக இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 2025 பதிவான 5% 3% குறைவடையும் என சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. அதே நேரம் 2026 பணவீக்கம் 5% உயரும் என்றும் நடப்பு கணக்கெடுப்பு மீண்டும் பற்றாக்குறையாக மாறும் எனவும் அது எதிர்ப்பு கூறியுள்ளது. டிட்வா சூறாவளியை தொடர்ந்தாலும் மீட்பு செலவினங்கள் உட்பட பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு பதிலளிக்கும் வகையில் 2026 நிதி தளர்த்தல்களை மேற்கொள்வது பொருத்தமானது என குறிப்பிட்டுள்ள சர்வதேச நாணய நிதியம் 2027 முதல் இலங்கை தனது நிதி இலக்குகளுக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது குறித்து தேர்தல் ஆணைக்குழு தெளிவான முடிவை அறிவித்துள்ள போதிலும் அரசாங்கம் அதனை நடத்த தயங்குவது ஏனென இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பினார். தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார தேசநாயக்க அன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் இந்த தேர்தலை நடத்தக்கூறி நாடாளுமன்றத்திற்கு வெளியில் கருப்பு கொடி ஏந்தி போராடியிருப்பார் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரத்தில் அவரும் தலையிட முடியாது. இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடக்காது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா அண்மையில் வெளியிட்ட கருத்து குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த ஜீவன் தொண்டமான் டெல்வின் சில்வா மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர், அவர் ஒரு தனிப்பட்ட கட்சியின் மூத்த தலைவர் என்ற ரீதியில் அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கலாம். ஆனால் தேர்தல் தொடர்பான இறுதி முடிவினை ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் தீர்மானிப்பது ஜனநாயகத்திற்கு முரணானது. தேர்தல் எப்போது நடத்தப்பட வேண்டும் என்ற இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு மட்டுமே உள்ளது. அரசாங்கம் இணங்கும் எந்த நாளிலும் தேர்தல் நடத்த தயார் என தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக அறிவித்துள்ளதாக ஜீவன் தொண்டமான் கூறினார். அனுருகுமார தேசநாயக்க உறுப்பினராக இருந்தபோது எப்போதும் நியாயத்தின் பக்கம் பேசினார். இன்று அவரே ஜனாதிபதியாக உள்ளார். ஆனால் அவரே இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி வைக்குமாறு கூறி கருப்பு கொடி பிடித்துக் கொண்டு நாடாளுமன்றத்திற்கு வெளியில் நின்றிருப்பார். இதுதான் நடைமுறை யதார்த்தம் எனவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பௌத்த பிக்குகளின் ஒழுக்கத்தை பேணுவதற்கு தேவையான சட்டங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார தேசநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய வெசாக் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை கூறினார். பௌத்த பிக்குகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான விசேட நீதிமன்ற பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பது குறித்தும் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டுள்ளார். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:40 குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: 7:46 நிமிடம் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
1: Ganga Textiles and Fashion Valangum, closing sale. Sarees $400, shalwars $500, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todikal, chains from $5. Innum aangal pengal siruvar sirumiyarukkana eeralam aadi therivugal, aabaranangal, parasu porutkal, poojai porutkal anaithum maaperum malivu vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum, closing sale. 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch, 416-474-1016.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
5: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர்.ca, மார்க்மன் ஸ்டீல்ஸ், நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி, ஆரஞ்சு பில்டிங்கில் ஜோசி ஹப், மாடிசேரி ஷெப்பர்ட், ரோஜ் பேக்கரி, மார்க்மன் மெக்டிகல், ஹைஃபை பாபர் ஷாப், பிக்கரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், வார்டன் லாரன்ஸ், போட்டோ ஃபேஸ், ஸ்டாண்டர்ட் அண்ட் ரிட்ஸ் அண்ட் ஆஷ்வாவில் ஃப்ரீ டாப்பிங்ஸ் பீட்சா. இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் மெஜஸ்டிக் சிட்டி மாலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
6: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 101.

0: அனைத்துலக செய்திகள். புதுடெல்லியில் உள்ள பிரதமரின் அலுவலகத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மரியாதை நிமித்தமாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் நலன் சார்ந்த பல முக்கிய விடயங்கள் மற்றும் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் விஜய் பிரதமரிடம் கையளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தனது நெதர்லாந்து நாட்டு பயணத்தின் போது வரலாற்று சிறப்புமிக்க ஆனிமங்கல செப்பேடுகளை மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வந்தமைக்காக முதலமைச்சர் விஜய் தனது நன்றியினை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளில் ஆரம்பத்திலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு வந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஜனவரியில் வெளியிட்ட சுற்றறிக்கையினை தொடர்ந்து சில மத்திய அரசு நிகழ்வுகளில் தேசிய பாடல் முதலாவதாக பாடப்படுகிறது. இந்த நிலையை தவிர்த்து அரசு நிகழ்வுகளில் ஆரம்பத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்குரிய தெளிவுரையினை வழங்க வேண்டும் என உள்துறை அமைச்சகத்திற்கு அறிவுறுத்துமாறும் தமிழக முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். இதேவேளை தமிழக கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் கவலைக்கிடமான அளவில் அதிகரித்திருப்பதாகவும் 2026 ஆண்டில் மட்டும் 12 கைது சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தற்போது 58 கடற்தொழிலாளர்கள் இலங்கை காவலில் இருப்பதாகவும் 266 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். கடற்தொழிலாளர்களையும் அவர்களின் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசாங்கத்திற்கு இந்திய மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். பண்டர் அப்பாஸ் பகுதிக்கருகில் அமெரிக்கா நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் முகமாக அமெரிக்க வானூர்தி தளம் ஒன்று இலக்கு வைத்து தாம் தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவித்தது. தாக்குதல் நடத்தப்பட்ட துல்லியமான இடத்தை ஈரான் வெளிப்படுத்தாத போதிலும் இன்று அதிகாலை வேளையில் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்திகள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அந்த தாக்குதல்களில் அமெரிக்காவிற்கு இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஈரான் அறிவித்துள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸில் உள்ள ஒரு ராணுவ தளத்தை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது புதிய தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இந்த தாக்குதல்கள் ஹோமுஸ் நீரிடியை சுற்றி அச்சுறுத்தல் ஏற்படுத்திய 4 ஈரானிய தாக்குதல் ஆளில்லா விமானங்களை தமது படைகள் சுட்டு வீழ்த்தியதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் அறிவித்தது. 5வது ஆளில்லா விமானத்தை ஏவவிருந்த நேரத்தில் பந்தர் அப்பாஸில் உள்ள தளம் தாக்கப்பட்டதாக சென்காம் தெரிவித்தது. அதேநேரம் நகரின் கிழக்கு பகுதியில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நிலவும் நிலையற்ற போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் ஹோமுஸ் நீரிணையின் போக்குவரத்தை முடக்கி உலகளாவிய எரிசக்தி விலைகளை கடுமையாக உயர்த்திய 3 போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான நீடித்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் இருதரப்பும் தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்காப்பிற்காக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறி அமெரிக்கா ஈரானில் உள்ள இலக்குகளை தாக்குவது 3 2வது தடவு என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இவ்வாறான தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என அறிவித்த ஈரான் அந்த தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வந்த நிலையிலும் ஈரானிய ராணுவ தளம் ஒன்றின் மீது அமெரிக்க ராணுவம் புதிய தாக்குதல்களை நடத்தியதும் அதற்கு பதிலாக அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல்களை தொடுத்துள்ளதும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அமெரிக்க மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $90 தாண்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னிய வர்த்தக அமர்வில் 5.55% வீழ்ச்சியை கண்டிருந்த மசகு எண்ணெயின் விலை $1.42 அல்லது $1.6% விலை அதிகரிப்பை பதிவு செய்தது. ஒரு பீப்பாயின் விலை $90 பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

எஸ்டிஎஃப்எம் 102 தசமேழு காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த மணித்தியாலத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு சிந்தனை. நாம் எல்லோரும் வெற்றிகரமான வாழ்க்கையினை வாழ வேண்டும் என்ற ஆசையை கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்ள முடியும் என்பதுதான் எங்கள் முன்னால் இருக்கின்ற கேள்வி. அது தெரியாமல் நாம் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். கடுமையாக உழைத்தும் மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கையை ஏன் வாழ்கிறோம் என்ற கேள்வி எங்கள் மனதில் உருவாகும். மற்றவர்கள் வாய்ப்புகள் வரட்டும் என்று காத்திருக்கின்ற போது வெற்றிகரமான மனிதர்கள் இன்றைக்கு எனக்கான வாய்ப்பு என்ன என்று தேடிச் செல்பவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கை என்பது மிக குறுகிய கால அவகாசம் கொண்டது. அதனால் எமக்கான வாய்ப்புகள் வரும் வரை நான் காத்திருப்பேன் என்று சொல்வது மிகப்பெரும் தவறு. வாய்ப்புகளை நாமே தேடி பிடித்து உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அப்படியாக வாய்ப்புகளை தேடி பயணப்படுகின்றவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்புகள் வரட்டும் என்று காத்திருக்கின்றவர்கள் தொடர்ந்தும் காத்திருக்கிறார்கள். நாம் பிறந்தது வெறுமனே பிழைத்து வாழவா, வெறுமனே வாழ்ந்து ஆயுள் முடிந்தால் இறந்து போகவா? இல்லை, கனவுகள் கண்டு அதை பின்தொடர்ந்து சென்று கடினமாக உழைத்து அது தரும் பலன்களை அனுபவித்து வெற்றி பெறுவதற்குத்தான். களம் தயாராக இருக்கிறது. புறப்படுங்கள் உங்கள் பங்களிப்பை தருவதற்கு.

0: எட்டு மணி எட்டு நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: இசையெல்லாம் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஆகஸ்ட் 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. ஆகஸ்ட் 1st முதல் 9th வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. எதிர்வரும் ஜூலை 21st முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
2: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kindlyteast.com.
3: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன்

0: 4553514.
1: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
2: சுத்தம் தரம் மலிவுடன் ஆர்டர் செய்யலாம். ரோஜ் ரிவர்ஸ் சொக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 வயது முதல் 15 வயது வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
3: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 4165604351, கவிதா 6476388427.
4: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.
5: 8:12.

0: ஹையஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய காலை பொழுதில் ஒரு சிறப்பு சந்திப்பிற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகரும் சட்டத்திறனியும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான நடராஜர் காண்டீபன் அவர்களை சந்திக்கின்றோம். கனடாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய கனடா விஜயம், அதேவேளையில் தாயகத்தின் தற்போதைய நிலவரங்கள், புலம்பெயர் தேசத்திற்கும் தாயகத்திற்கும் இடையிலான உறவுகளின் நிலை எவ்வாறு இருக்கிறது, இது போன்ற பல விடயங்களை பேசப்போகிறோம். வணக்கம் காண்டீபன் அவர்களே.
1: வணக்கம் ரமணன் அவர்களே. வணக்கம் ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களே. வணக்கம்.
0: முதலில் உங்களுடைய கனேடிய விஜயத்தின் நோக்கம் என்ன என்பதில் இருந்து ஆரம்பிக்கலாம்.
1: கடந்த பல தசாப்தங்களாக தமிழர் தாயகத்திலே இடம் பெற்று வருகிற எங்களுடைய தாயக விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சியும் நீட்சியுமாக இடம்பெற்ற மோசமான அந்த அழிவுகளுக்கு பின்னாலே கனடா தேசத்திலே ஒரு பாரிய அரசியல் எழுச்சியாக தமிழ் இனத்தினுடைய அடையாளம் முன்னிறுத்தப்பட்டு இங்கே தமிழ் இனத்தின் மீது இழைக்கப்பட்ட இனப்படுகொலை தொடர்பிலே கனடா தமிழர் சமூகமாக ஒன்றிணைந்து அரசியல் பலத்தோடு எடுத்து வந்த அந்த நடவடிக்கைகள் தாயக அரசியலை முன்னிறுத்தி நாங்கள் பார்க்கிற பொழுது அது ஒரு முக்கியமான காலகட்டமாக நான் விளங்கி கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், 77 வருடங்களுக்கு மேலாக சிங்கள பௌத்த அந்த பேரினவாத அரச கட்டமைப்புக்குள்ளே மிக மோசமான உயிரழிவுகளையும் சொத்தழிவுகளையும் கண்டுகொண்டிருந்த அந்த தமிழ் சமூகத்தினுடைய போராட்டம் அகிம்சை ஆயுத வழியிலே போராடியும் அந்த போராட்டத்தினுடைய சாத்தியமான நகர்வுகள் எந்த விதத்திலும் தமிழினத்திற்கு ஒரு ஒரு வழியை கொடுத்திருக்காத பொழுது இன்றைக்கு அந்த இன அழிப்பு இன படுகொலை என்கின்ற அந்த சட்ட ஏற்பாட்டினூடான அந்த சர்வதேச விவகாரம் மிக ஆழமானது. அந்த வகையிலே பிரம்டன் மாநகரிலே நிறுவப்பட்டிருக்கிற அந்த இன நினைவாலயம் இனப்படுகொலை நினைவு சின்னம், அத்தோடு இந்த நிகழ்வுகளிலே மிக கடந்த 98 ஆண்டுக்கு பின்னதான சூழலிலே மிக ஆழமாக கனடா தேசம் குறிப்பாக எங்களுடைய இந்த தாயக விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு முக்கிய பங்கை ஆற்றி வந்த ஒரு தேசம். அந்த வகையிலே இங்கே இருக்கின்ற மக்களினுடைய எங்களுடைய தமிழ் புலம்பெயர் உறவுகளுடனும் தாயகத்திலே அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு தரப்பாக அந்த உறவையும் பலப்படுத்தும் நோக்கிலும் இந்த அரசியலை முன்னெடுக்கும் நோக்கிலுமே என்னுடைய விஜயம் அமைந்திருந்தது.
0: இனப்படுகொலை என்ற விடயம் வருகின்ற போது தமிழ் மக்கள் அதனை இரண்டு வழிகளில் கையாளுகிறார்கள். ஒன்று, உணர்வு பூர்வமாக அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது அல்லது இந்த தலைமுறையின் நினைவு கூறல் என்கின்ற வகையிலே ஒரு கூட்டு நினைவு பகிர்வாக அந்த பலிகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு விடயம், ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது காத்திரமான ஒரு பாதையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் இந்த இன அழிப்பு என்கின்ற ஒரு விடயத்தின் ஊடாக ஒரு நீதியை பெறுவதற்கான பொறிமுறையில் தமிழர் தரப்பு இங்கே நின்று கொண்டிருக்கிறது. ஒரு சட்டத்தரணியாக இந்த விடயங்களில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றவர் என்ற வகையிலே 2009 ஆண்டிற்கு பின்னர் தொடர்ச்சியாக நாங்கள் இன அழிப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சர்வதேச விசாரணை பொறிமுறைகள், சர்வதேச தீர்ப்பாயங்கள், இவை குறித்தெல்லாம் பேசப்பட்டாலும் இவற்றிற்கான முன்னெடுப்புகள் அல்லது காத்திரமான நகர்வுகள் இதுவரையில் நடைபெற்றிருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அல்லது தமிழர் தரப்பு இந்த விடயத்தில் இன்னமும் ஓரளவிற்கு பின்தங்கித்தான் இருக்கிறது, இன்னும் முன்னேற்றத்திற்கான பல விடயங்கள் இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா?
1: இந்த விடயத்திலே உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக 2011 ஆண்டில் இருந்து, அதாவது ஆயுத போராட்டத்தினுடைய மவுனிப்புக்கு பின்பதான கால சூழலிலே எங்களுடைய விடயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அவைக்கு முன்னாலே மட்டுப்படுத்த வகையிலே அந்த நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த ஒரு சூழல் இருந்தது. அதன் போதும் பொறுப்பு கூறல் என்கின்ற விடயம், அந்த இன அழிப்பு இனப்படுகொலை என்கின்ற விடயங்கள் பற்றிய ஒரு ஆழமான தேடலுக்குள்ளே இனப்படுகொலை விடயத்தை முன்னிறுத்துவதற்கான விடயங்களை நாங்கள் தாயகத்திலிருந்து பேசி வந்த பொழுது அங்கே தமிழ் தேசிய தரப்பாக மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட தரப்பு அங்கே இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்து வருகிற பொழுது எங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம் இனப்படுகொலை தொடர்பிலே நடந்ததா இல்லையா, அதற்கான சாட்சியங்கள் இருக்கிறதா இல்லையா என்கின்ற வகையிலே நாங்கள் போராடி வந்த ஒரு சூழல் இருந்தது. அதற்கையும் தாண்டி இன்றைய கால சூழல் இந்த மக்களுக்கு, அதாவது வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே இந்த சர்வதேச குற்றங்கள், ரோம சாசனத்திலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பாரப்படுத்தக்கூடிய அந்த சர்வதேச குற்றங்களான போர் குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றம், இனப்படுகொலை என்கின்ற இந்த குற்றங்களுக்கான பொறிமுறை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினூடாக இடம்பெற வேண்டும் என்பதனை மிக வலுவாக கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக அழுத்தி உரைத்து வந்த ஒரு தரப்பாகவே நாங்கள் கடந்த காலங்களிலே இருந்து வருகிறோம். ஆனால் அதற்கு மாற்றாக அந்த விடயங்களை கையாள முற்பட்ட தரப்புகள் கூட இன்றைய ஒரு காலச்சூழலிலே புலம்பெயர் தேசங்கள் இந்த விடயம் தொடர்பில் மிக ஆழமான ஒரு இந்த விடயங்களை முன்னெடுத்து வருவதால் இனப்படுகொலை ஈழத்தமிழினத்துக்கு இழைக்கப்பட்டு கொண்டிருப்பதும் இழைக்கப்பட்டதும் இனப்படுகொலையே என்கின்ற விடயங்களை பல சட்ட அடிப்படைகளை முன்வைத்து பல மாநாடுகள் பல தேசங்களிலும் இடம்பெற்று வருகிற சூழலிலே இன்றைக்கு அது ஒரு தவிர்க்க முடியாத வகையிலே இன்றைக்கு அங்கே இருக்கின்ற தரப்புகள் அனைத்துமே இன்றைக்கு அது இனப்படுகொலை என்கின்ற வகையிலே அவர்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சர்வதேச இந்த பொறிமுறை ஊடாக பார்க்கிற பொழுது உலகத்திலே இந்த இனப்படுகொலைக்கு 2 விசேட தீர்ப்பாயங்கள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையினூடாக நிறுவப்பட்டிருந்தது. ஒன்று யூகோஸ்லாவியா, மற்றது ருவண்டா. இதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 2002 இன படுகொலைக்கு அல்ல இந்த சர்வதேச குற்றங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த போர்க்குற்றம் இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கின்ற ஒரு நிறுவனமாக ICC என்கின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்கப்படுகிறது. அதனுடைய உருவாக்கத்திலே பாரிய பங்களிப்பை செய்த ஒரு நாடாக கனடா இருக்கிறது. ஆகவே அதனுடைய உருவாக்கம் அதற்கான நிதி மூலங்களை வழங்குவதிலே அந்த கனடா பாரிய பங்களிப்பை செய்திருந்தது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே சொல்வார்கள் வீட்டு உள்ள நாடுகள் இந்த இனப்படுகொலை விடயத்துக்கான விடயங்களிலே தங்களுடைய வீட்டோவை பாவித்து குறித்த நாடுகளை பாதுகாக்கும் என்கின்ற ஒரு போக்கு இருந்தது. அதற்கு பிறகு இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாகினதுக்கு பிறகு அந்த சர்வதேச ரோம சாசனத்திலே கையெழுத்திட்ட நாடுகள் மட்டுமே தான் அந்த நீதிமன்றங்களுக்கு முன்னாலே கொண்டு செல்லப்படலாம் என்று சொல்லப்படுகிற பொழுது இலங்கை ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் இந்த சாசனத்திலே கையெழுத்திடாத நாடுகள், ஆகவே அவற்றை கொண்டு செல்ல முடியாது என்கின்ற ஒரு போக்கு இருந்தது. ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டி இன்றைக்கு புதிய புதிய அந்த சட்டத்திலே இருக்கிற ஏற்பாடுகளை வைத்துக்கொண்டு அந்த வழக்கு தொடர்ந்தே இந்த வழக்குகளை கையாளுகிற வகையிலே முன்னெடுக்கக்கூடிய வகையிலே இப்பொழுது ஏற்பாடுகள் இருக்கிறது. அந்த வகையிலே தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனை சார்ந்த விடயங்கள் இன்றைக்கு மிக ஆழமாக சர்வதேச மட்டங்களில் அணுகப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலே கடந்த காலங்களிலே மனித உரிமைகள் ஆணையாளராக இருந்த 3 ஆணையாளர்கள், அதே போல இலங்கைக்கு பேங்கி மூனவர்களுடைய செயலாளர் நாயகம், ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தினாலே நியமிக்கப்பட்ட டரஸ்மனுடைய அறிக்கை, நிபுணர் குழு அறிக்கை, அதே போல சார்ஸ் பெட்ரியினுடைய அறிக்கை, அது விசேட நிபுணராக அவரை நியமித்த அவருடைய அறிக்கை, அதே போல மனித உரிமைகள் ஆணைக்குழு நியமித்த அறிக்கைகள் என்று, அதாவது மாட்டி அட்டிசாரியனுடைய அந்த அறிக்கை, இவ்வாறான பல அறிக்கைகள் இன்றைக்கு மனித உரிமைகள் அமைப்பினாலும் ஐக்கிய நாடுகள் அவையினுடைய விசேட நிபுணர் குழுவாலும் இன்றைக்கு அங்கே வழங்கப்பட்டிருக்கிற பொழுது நாங்கள் இந்த விடயங்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சார்ந்து எவ்வாறு நடத்துவது என்று சிந்திப்பதற்கு ஆழமான இடங்கள் இருக்கிறது. என்னென்று சொன்னால் இந்த நிபுணர் குழுக்களிலேயும் இந்த மனித உரிமை அமைப்புக்குள்ளேயும் இருந்த எல்லா நிபுணர்களும் உள்ளடங்கியதாக 20 நிபுணர்கள் மேலாக அவர்கள் ஒன்றுபட்டு சொல்லி இருக்கிறார்கள். இலங்கையினுடைய பொறுப்பு கூறலை தொடர்ந்து மனித உரிமைகள் அமைப்புக்கு முன்னாலே வைத்திருக்க முடியாது என்று, அதாவது குறிப்பாக லூயிஸ் ஆபராமையார், நவநீதம் பிள்ளை, உசைன் போன்றவர்கள் கையெழுத்திட்டு சொல்லி இருக்கிறார்கள். இந்த பொறுப்பு கூறல் பொறிமுறையை நாங்கள் இனியும் தொடர்ந்து மனித உரிமைகள் அவைக்கு முன்னாலே வைத்திருக்க முடியாது. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த விடயங்கள் சார்ந்து நகர்த்துவதற்கான பல முனைப்புகளிலே பல தளங்களிலே எங்களுடைய தரப்புகள் மிக ஆழமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் எனக்கு மிக ஆழமாக இந்த விடயங்களை பேசவும் முடியும். அந்த வகையிலே ஈழத் தமிழினத்திற்கான ஒரு பேரம் பேசும் சக்தியாக இந்த இழப்பு என்கின்ற இனப்படுகொலையின் மூலமாக இனம் அழிந்து போயிருக்கின்ற அந்த இழப்பே எங்களுடைய பலமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தாயகத்திலும் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே இருந்து இதிலே சட்டவியாக்கியானங்களை சொல்லி வந்த தரப்புகள் கூட இன்றைக்கு ஈழத்தமிழினத்துக்கு இழைக்கப்பட்டது இனப்படுகொலை என்று ஒட்டுமொத்த தமிழினமும் இந்த இனப்படுகொலை என்கின்ற விடயத்தின் மீது ஒன்றுபடுகிற ஒரு சூழலை நான் மிக ஆழமாக இப்பொழுது அவதானிக்கிறேன். ஆகவே நிச்சயமாக இந்த இனப்படுகொலை பொறிமுறையினூடா இனப்படுகொலைக்கு ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்கான அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக அந்த ஒரு பொறிமுறைக்குள்ளே போக முடியும். குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசுக்கு இப்பொழுது ஒரு பாரிய உங்களுக்கு தெரியும் பொருளாதார பிரச்சனைக்குள்ளே போயிருக்கிறது. அதோடு இன்றைக்கு இந்த கன்னா தேசத்தினுடைய பிரதமர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் நாட்டினுடைய தலைவர் இந்த இனத்தின் மீது இழைக்கப்பட்டது இனப்படுகொலை என்கின்ற விடயத்தை மிக அழுத்தம் திருத்தமாக உரைத்திருக்கிறார். இது இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் அதாவது ஆஸ்திரேலியாவிலும் இதற்கான முனைப்புகள் பல நாடுகளிலும் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த தேசங்களிலே இருக்கின்ற அனைத்து இடங்களிலும் இந்த விடயங்கள் மிக ஆழமாக அந்தந்த அரசியல் தரப்பிற்குகளினூடாக நடத்தப்படுகிற ஒரு சூழல் வந்து நிச்சயமாக இலங்கை அரசை ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்து வரும். இல்லையே இனப்படுகொலையின் மீதான அந்த நீதி என்பது எந்த இனத்தை ஸ்ரீலங்கா அரசு தன்னுடைய ஆளுகைக்குள்ளே இருந்த ஒரு இனத்தை அழித்திருந்ததோ அந்த இனத்தை தொடர்ந்தும் ஆள முடியாது. தொடர் இன அழிப்பை ஸ்ரீலங்கா அரசு செய்ய முடியாது. அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட தரப்பை தான் இதற்கான தீர்வை பெற்றுக் கொள்ளுகிற அந்த தத்துவத்தை கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு பொறிமுறை ஒன்றை வழங்காத பட்சத்திலே அந்த நாடு பிரிந்து போவதற்கான சூழலும் இருக்கிறது.
0: ஆகவே இப்படியான ஒரு ஒரு சூழல் நிலவுகின்ற போது நீங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் அல்லது வேறு அரசியல் தரப்புகளாக இருக்கலாம், இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் அல்லது தாயக அரசியலை பொறுத்தவரையிலே ஒரு அரசியல் தீர்வு நோக்கி நகருகின்ற போது உங்களுடைய அடிப்படையாக எந்த கோரிக்கை இருக்கிறது, அது அதற்கான வலுவை நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த இன அழிப்பு தொடர்பில் நாங்கள் சர்வதேச அரங்கிலிருந்து மேற்கொள்ளப்படக்கூடிய அழுத்தங்கள் அல்லது முனைப்புகள் அரசை ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு அல்லது ஒரு தீர்வை நோக்கி நகர்த்துமாக இருந்தால் அல்லது உந்தித்தள்ளுமாக இருந்தால் தமிழர் தரப்பு இப்போது முன்வைக்கின்ற தீர்வு யோசனை அல்லது அடிப்படையான அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விடயங்கள் எது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
1: மிக பொருத்தமான ஒரு கேள்வி. இந்த இடத்திலே இரண்டும் சமாந்தரமாக ஒரு தண்டவாளத்தினே ஒரு இரண்டு அந்த சமாந்தரமாக போகின்ற தண்டவாளங்கள் அதுல இனப்படுகொலை என்கின்ற விடயத்தை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக உரைக்கின்ற பொழுது மட்டுமே தான் ஒரு தேசத்தின் மீது இன்னொரு தேசம் இழைக்கிற குற்றம் ஒரு இனத்தின் மீது ஆட்சி செய்கிற ஒரு இனம் மாற்று இனம் முன்னெடுக்கிற அந்த ஒடுக்குமுறை அல்லது அடக்குமுறையை அந்த உயிர் அழிவை இனப்படுகொலை இனவழிப்பு என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த இன அழிப்பை நாங்கள் முன்னிறுத்துகிற பொழுது மட்டுமே தான் அந்த இனத்தை பாதுகாக்கக்கூடிய அரசியல் பொறிமுறை ஒன்றை அந்த இனத்துக்கு வழங்க வேண்டும். அதாவது அந்த இனம் பாதுகாக்கப்படக்கூடிய வகையிலான அதிகாரங்களை அந்த இனமே தனக்குரிய வகையிலே சட்டவாக்க ஒரு சபையினூடாக அந்த சட்டங்களை ஆக்கி கொண்டு தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் அது கொண்டிருக்கும். அந்த இடத்திலேதான் இந்த இறைமையை சொல்லுவார்கள். இறைமை என்பது வந்து இந்த இனப்படுகொலை செய்யப்பட்ட இனத்தினுடைய அந்த விடயத்தை நாங்கள் முன்னெடுத்த பொழுது எங்களுடைய தமிழர் தரப்பினருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் 47 72 அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுகிற பொழுது நாங்கள் இந்த அரசியல் அமைப்பு உருவாக்கத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கவில்லை. எங்களுடைய மக்கள் எங்களுக்கு ஒரு தனித்த வடகிழக்கு தாயகம் சுயநிர்ணய உரிமை இறைமை என்கின்ற அடிப்படையிலே எங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய இறைமை முறையாக ஸ்ரீலங்கா அரசிடம் கையளிக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் இறைமையுடைய இடமாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இரண்டு தேசங்களாக இருக்கிற பொழுது ஆங்கிலேய காலனித்துவம் ஒற்றையாட்சி கட்டமைப்புகளே சிங்கள பெரும்பான்மை மக்களிடம் இந்த ஆட்சி அதிகாரம் தேசத்திடம் இந்த ஆட்சி அதிகாரத்தை கையெழுத்து விட்டு சென்று விட்டது. எங்களுடைய இறைமை எங்களுடைய இருக்கிறது. ஆகவே இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எங்கள் மீது இந்த இனப்படுகொலையை செய்து வருகிறது என்கிறது தான் நாங்கள் இன்றைக்கு இந்த அரசியல் தத்துவமாக முன்வைத்து வருகிறோம். அந்த இடத்திலே இறைமையை கொண்டிருக்கிற ஒரு தேசமாக நாங்கள் இன அழிக்கப்பட்ட தேசமாக நாங்கள் எங்களை முன்னிறுத்துகிற பொழுது அந்த இதனை சொல்லுவார்கள் பூலிங் ஆஃப் சாவரனிட்டி என்று சொல்லுகிற அந்த கன்செப்ட் அங்கே வரும். அதாவது நாங்கள் எந்த விடயங்களை மத்தியோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோமோ அந்த விடயங்களிலே மட்டும் மத்தியோடு பகிர்ந்து கொள்வோம். அந்த ஏனைய அனைத்து விடயங்களும் காணி போலீஸ் உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் மாகாணங்களுக்கானதாக இருக்கும். ஆகவே ஒரு விடயத்தை நாங்கள் எங்களிடம் இருந்த இறமையை நாங்கள் விட்டு கொடுத்து ஒரு ஒரு அதாவது வெளியுறவுத்துறைக்கு நாங்கள் மத்திய அரசிடம் அந்த விடயத்தை கொடுக்கிற பொழுது மத்திய அரசு எங்களுக்கு மாறாக ஒரு செயற்பாட்டை அந்த வெளியுறவுத்துறையிலே எடுக்கிற பொழுது நாங்கள் மீண்டும் அந்த வெளியுறவுத்துறை அதிகாரத்தை எங்கள் கைவசம் கொண்டு வந்து நாங்கள் தனித்தே ஒரு நாடாக மீள்வதற்கான ஒரு அரசியல் தத்துவத்தை அது வழங்கி நிற்கிறது. இதற்கு நீங்கள் உலக நாடுகளில் பல விஷயங்களை உதாரணமாக நாங்கள் சொல்லலாம். ஆகவே பிரிந்து போவதற்கான உரிமையை வழங்குகிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் நாங்கள் ஸ்ரீலங்கா அரசோடு நாங்கள் பேசுவதற்கான அந்த தத்துவத்தை இந்த இன அழிப்பின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகவே எங்களை பாதுகாக்கின்ற அனைத்து தத்துவங்களையும் கொண்டிருக்கின்ற அந்த அதிகாரங்களை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் எந்த அதிகாரத்தை இறமை கொண்ட இனமே இருக்கின்ற அனைத்து அதிகாரங்களுமே எங்கள் வசம் இருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் ஒரு மத்திய அரசோடு இரண்டு தேசங்களாக முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு விட்டுக் கொடுப்பை செய்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் அதனை விட்டுக் கொடுப்போம். அதனை மாறாக அந்த மத்திய அரசு அதனை பாவிக்க முனைகிற பொழுது நாங்கள் மீண்டும் அந்த அதிகாரத்தை எங்கள் வசம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். மற்றது வந்து மேலேயே நாங்கள் முதலே நாங்கள் அதனை அனுமதித்துக் கொள்ளுகிறோம் மத்திய அரசிடம்தான். அதாவது அதிகாரங்கள் அனைத்தும் மத்திய அரசிடம் இருக்கிறது. மத்திய அரசு ஒரு இனமாக நாங்கள் கால ஓட்டத்திலே 30, 40, 50, 100 வருடங்களுக்குள்ளே கால ஓட்டத்திலே நாங்கள் இனமாக மேலெழுகிற பொழுது அந்த இனத்தை தன்னைத்தானே ஆளுகிற வகையிலே மத்திய அரசிலே இருந்த இறமையை அவர்கள் சரி நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு கல்விக்கான காணிகளுக்கான அதிகாரங்களை தருகிறோம் என்று மத்திய அரசிலே இருக்கிற அதிகாரங்களை அவர்கள் எங்களுக்கு மாநிலங்களுக்கு பயிர்கொள்ள பொழுது மாநிலத்திலே இருந்து அவர்கள் எந்த நேரமும் அந்த அதிகாரத்தை மீள மத்திய அரசு பெற்றுக் கொள்ள முடியும். இது இரண்டாவது வகை. இந்த வகையிலே இனஅளிக்கப்பட்ட இனமாக நான் முதலிலே சொன்னது போல நாங்கள் இறமையுள்ள இனம். ஆகவே சிங்கள இந்த அதாவது மத்திய அரசு என்று ஒரு அரசு ஒன்று அமையப்பட்டு இரண்டு தேசங்களாக நாங்கள் முன்னேறுகிற பொழுது எந்த விடயங்களிலே நாங்கள் ஒத்துழைத்து பயணிக்க தயாராகிறோம் என்ற விடயங்களை நாங்கள் அங்கே ஒன்றுபட்டு பகிர முடியாத சந்தர்ப்பத்திலே நாங்கள் தனித்து போவதற்கான உரிமையை தக்க வைத்துக் கொள்ளுகிற ஒரு தீர்வு திட்டம். இது உலக நடைமுறையிலே பல இடங்களிலே பல உதாரணங்களோடு இருக்கிறது. அந்த வகையிலேதான் நாங்கள் கடந்த காலங்களிலே விடுதலை போராட்டம் எங்களுடைய போராட்டம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்து உங்களுக்கு தெரியும். இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை என்று ஒரு அதிகார சபையை உருவாக்கிய காலகட்டங்கள் அந்த வரலாற்றிலே நாங்கள் சொல்லி வருகிற விடயங்கள் அதனைத்தான் வலியுறுத்தி நிற்கிறது. இதிலே குறிப்பாக தமிழீழ கோரிக்கையை முன்வைத்ததற்கு பிறகான கயலட்பார் என்று சொல்லுகிற வழக்கிலே ஈழத்தமிழர்களுடைய இறமை இன்னும் தமிழ் மக்களிடமே இருக்கிறது என்று சொன்னால் இலங்கையினுடைய அரசியலமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அங்கே இருக்கிற அந்த தத்துவம். ஆகவே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அமைப்புக்குள்ளே போகிறது என்று சொன்னால் மத்திய அரசாக இருக்கிற அரசிட்ட எந்த அதிகாரங்களை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் நாங்கள் கொடுக்கிற அதிகாரம். ஆகவே அந்த அதிகாரங்களை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துகிற பொழுது நாங்கள் அதனை மீள எடுத்து நாங்கள் ஒரு சுதந்திர தேசமாக போவதற்கு சர்வதேச சட்டங்களிலே பாரிய அந்த சட்ட ஏற்பாடுகள் விளக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த வகையிலே தான் எங்களுடைய தீர்வு திட்ட முயற்சிகளை நாங்கள் முன்னகர்த்துகிறோம்.
0: மிக முக்கியமான விடயங்கள் இரண்டை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் பேச வேண்டும், உங்களிடம் பல விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் இந்த விடயங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. மக்கள் இந்த தெளிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தாயத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இப்போது இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தள பிரசாரங்களின் மத்தியில் இப்படியான ஆழமான விடயங்களை கொண்டு சேர்ப்பது என்பது மிக மிக சவால் மிக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கப் போகிறது, இருந்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டியும் நீங்கள் மேற்கொள்ளுகின்ற மக்கள் சந்திப்புகளாக இருக்கலாம் அல்லது இது போன்ற ஊடக சந்திப்புகளின் ஊடாக வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக அந்த மக்களின் அடியாளத்தில் சென்று இந்த அடிப்படை புரிதலை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் உங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்தும் வெற்றியளிக்க வேண்டும். உங்களுடைய பயணம் எங்களுடைய இலக்கை நோக்கி நகர்வதற்கு வேண்டிய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தமிழ் சமூகம் தந்து நிற்க வேண்டும் என்றும் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி நடராஜர் காண்டிவன் அவர்களே.
1: நன்றி.
0: தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகரும் சட்டத்தரணியுமான நடராஜர் காண்டிமன் அவர்களுடனான உரையாடல் கேட்டீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:41.
2: பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம்.
1: இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோட காப்பிரதி ஆலோசகர் குணாதுரை சிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை அழைக்கலாம். 416-528-1407. குணா, காப்பிரதி என்றவுடன் எல்லோருக்கும் அதிகளவான பணம் செலவிட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்கின்ற அச்சம் இருக்கிறது. ஆனாலும் கூட அதை தாண்டியும் காப்பிரதி என்பது மிக அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக இளவயதில் குடும்பங்களாக இருக்கக்கூடியவர்கள், இளம் குழந்தைகளை வைத்திருக்கின்றவர்கள், அவர்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காவது ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவது மிக மிக இன்றைய இருக்கிறது. ஆனாலும் இந்த பணம் என்று வருகின்ற போது, அல்லது அவர்களுக்கான கொடுப்பனவுகள் என்று வருகின்ற போது, இப்போது இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியான நிலையிலே அதற்காக அதிக பணத்தை செலவிட முடியாமல் இருக்கிறது. குறைந்த செலவில் இந்த குழந்தைகளை கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் காப்புறுதி மூலமான பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு வழி ஏதாவது இருக்கிறதா?
3: அது ஒரு மிகவும் நல்ல ஒரு கேள்வி. என்று சொல்லி சொன்னால், இந்த காப்புறுதி என்று வரும் பொழுது அதை எடுப்பதற்கு பலருக்கு தடையாக இருக்கும் விடயம் என்னென்று சொல்லி சொன்னார், அவர்களுடைய பெர்சீவ்டு அசம்ஷன், அதை பற்றிய அவர்களுடைய ஒரு தங்களுடைய சொந்த கருத்து. காப்புறுதி என்பது வந்து வேஸ்டிங் ஆஃப் மணி என்றோ, இல்லாட்டி காப்புறுதி எடுப்பது வந்து மிகவும் செலவான விடயம் என்று கருதுவதே பிரதான காரணம். வந்து பலர் வந்து காப்புறுதியை எடுப்பதில்லை. எடுத்து வைத்திருக்கிறவர்கள் கூட 10-15 வருடங்களுக்கு முதல் 100,000 அப்படி மிகவும் குறைந்த அளவான காப்புறுதியை வைத்திருப்பது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ஒவ்வாமையாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய மோர்கேஜ் அமௌண்ட் வந்து மிகவும் அதிகமாக இருக்கின்றது. எனவே இருக்கின்ற காப்புறுதியை ரிவ்யூ பண்ணி ஒன்று நடந்தால் அதை கவர் பண்ணுவதற்கு தேவையான காப்புறுதியை அனைவரும் எடுப்பது மிகவும் இன்றியமையதாக அமைகின்றது. அப்போ நீங்கள் கேட்டமாரி ஒரு குழந்தைகளுடன் இருக்கக்கூடிய ஒரு 40 வயது மேல் தனக்கொண்டு நடக்கும் பட்சத்தில் அந்த வீடு பெயரோ பண்ணுவதற்கு தேவையான ஒரு சிக்னிஃபிகண்டான அமௌண்டுக்கான ஒரு காப்புறுதியை வைத்திருப்பது வந்து மிகவும் முக்கியம். அது நிச்சயமாக ஒரு சிலவற்ற மிகவும் குறைந்த அளவில் இதை வாங்க முடியும். அப்போ 40 வயது உள்ளவருக்கு அநேகமாக பிள்ளைகள் ஒரு 10 வயதில் இருந்தால் அவர்கள் வந்து அந்த பிள்ளைகள் யூனிவர்சிட்டி போகும் வரையாவது அவர் ஒரு சிறப்பான ஒரு காப்புறுதியை வைத்திருப்பது வந்து மிகவும் முக்கியமாக அமைகின்றது. அப்போ கொஸ்டன்ட்டு வரும் பொழுது ஒரு 500,000 10 இயர்ஸ் டேர்ம் வந்து ஒரு 40 வயது மேல் வாங்குவதற்கு மிகவும் குறைந்த அளவான $28 மட்டுமே செலவாகின்றது. $28 a month-க்கு 500,000 ஆயுள் காப்புறுதியை வாங்க முடியும் ஒரு மேலுக்கு. அதே நேரம் அதே அமௌண்டை வந்து ஒரு ஃபீமேலுக்கு 40 வயது ஃபீமேலுக்கு வாங்கும் பொழுது வெறும் $21 மட்டுமே காஸ்ட் பண்ணுகின்றது. எனவே இந்த ஆயுள் காப்புறுதி என்பது வந்து மிகவும் முக்கியம். மிகவும் குறைந்த செலவில் இதை வாங்க முடியும். இந்த இன்சூர் யுவர் இன்சூரபிலிட்டி, அந்த ஆயுள் காப்புறுதி வாங்குவதற்கு நீங்கள் தகுதியாக இருக்கும் பொழுதே அந்த காப்புறுதியை வாங்குவதே மிக முக்கியம். அது வாங்கினா பிறகு டவுன் த ரோட் உங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது அதை வந்து மிகவும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸே இருக்கின்றது, திருப்பி ஒரு மெடிக்கல் செய்யாமல்.
1: நீங்களும் இதுபோன்ற சிறப்பான காப்புறுதி மற்றும் நிதி திட்டமிடல் சார் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. அத்துடன் நீங்களும் ஒரு சிறந்த காப்புறுதி முகவராகி உங்களுக்கான ஒரு பக்க வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் குறித்த ஆலோசனைகளையும் ஜிடி புரோக்கர்ஸின் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு முழு நேர தொழிலில் இருந்தாலும் பகுதி நேரமாக ஒரு காப்புறுதி முகவராக நீங்கள் மாற முடியும். அதன் மூலமாக பகுதி அளவில் நீங்கள் வருமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நிதி திட்டமிடல் சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்கிறது.
2: 416-528-1407.
1: 8:46 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.
4: அடியே, ஹாப்பி பர்த்டே.
5: கிஃப்ட் எங்கடா?

0: நேரம் 8:50 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல், அதிகபட்ச
2: கழிவுகள்,
1: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை.
2: 200 Trifield Road, Unit 101, Middlefield and Mexico. 416-438-9799.
1: சிக்கல்களை தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள்.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அலையுங்கள் 416-450-5473 அல்லது 647-248-7252.
5: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
6: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-665189.
7: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3 தொடக்கம் 4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 4162190032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
8: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: பழக்க போகும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கலையகத்தில் மதுமிதா மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்வது ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். புத்தம் புதிய அழகான காலை பொழுதே, ஒரு மிதமான வெப்பநிலை உயர்வுடன் கூடிய ஒரு காலை பொழுதாக நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். காலை 9:01 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்தினர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி. ரமணன் 2026 மே மாதத்தின் 28 வியாழக்கிழமை இன்றைய நாள். இன்றைய தினம் மே மாதம் 28 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள் நீங்கள் செய்கின்ற செயல்கள் மிகவும் சிறப்பாக நிறைவேறட்டும். புத்தம் புதிய வாய்ப்புகளையும் கூட இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளே இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:07 நேற்று நாளின் முதல் பாடலில் கேட்டிருக்கின்றோம். இந்த இனிய காலை வேளையில் ஒரு அழகான முக்கியமான சிந்தனையும் கூட பார்க்கலாம். அப்ரஹாம் லிங்கன் அவரது சிந்தனைகளில் ஒன்றாகத்தான் இந்த சிந்தனை பகிரப்பட்டிருக்கின்றது. அவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னார், நான் மெதுவாக நடப்பவன் தான், ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி நடப்பவன் அல்ல. அழகான ஒரு ஆழமான கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மெதுவாக ஒவ்வொரு அடியும் எங்களது முன்னேற்றத்தை நோக்கியதாக முன்னோக்கி இருத்தல் அவசியமாகின்றது. எப்போதும் நீங்கள் பின்னோக்கி நடப்பவராக இருக்காதீர்கள் என்பதையும் இந்த சிந்தனை சொல்லுகின்றது. நாங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அல்லது அடுத்த இலக்குகளை அடையக்கூடிய வகையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு நாளிலும் கூட எங்களுக்கான முன்னேற்ற பாதையை அமைத்து தரும். மிக மெதுவாக இருந்தாலும் கூட எங்களது நகர்வு என்பது முன்னோக்கியதாக, இலக்கை நோக்கியதாக முன்னேற்ற பாதையில் இருத்தல் அவசியமாகின்றது. மாறாக இலக்கினை கைவிட்டு நாங்கள் பின்வாங்கி எங்களது நடவடிக்கைகளை பின்னோக்கியதாக அமைத்துக் கொள்ளுதல் தான் வீழ்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுகின்றது. எனவே அவர் சொல்லுகின்றார், ஒரு வெற்றி பெற்ற மனிதர் நான் மெதுவாக நடப்பவன் தான், ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி நடப்பவன் அல்ல. விரைவாக பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரைவாக பல நடவடிக்கைகளை செய்கின்றோம். பரபரப்போடு அந்த செயல்களை செய்கின்ற போது நாங்கள் செய்கின்ற செயல்களின் மூலமாக பெறக்கூடிய பயன்களை விட நிறைய விளைவுகளைத்தான் பெற்று விடுகின்றோம். தவறான விளைவுகளாகவும் இருக்கும். நாங்கள் செய்யக்கூடிய செயல்களை பரபரப்பில் பெரும்பாலும் சரியாக செய்யாமல் விடுகின்ற போதும் கூட எங்களுக்கு பாரதூரமான விளைவுகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். எனவே மெதுவாக நிதானமாக ஒவ்வொரு அடியையும் நாங்கள் எடுத்து வைத்தாலும் எங்களது நடவடிக்கை என்பது முன்னோக்கியதாக, முயற்சி பாதையில் வெற்றி இலக்கியை நோக்கியதாகவும் கூட இருத்தல் அவசியமாகின்றது. பின்னோக்கிய நகர்வுதான் எங்களை பாதிக்கும். நாங்கள் செய்கின்ற செயல்களில் எப்போதும் பின்வாங்க தேவையும் இல்லை. ஆழமாக நாங்கள் யோசித்து மெதுவாக நகர்வதன் மூலமாக சற்று தாமதமாக வேணும் எங்களுக்கான அந்த இலக்கை அடைய முடியும் என்பதை நம்பிக்கையுடன் சொல்லுகின்றது இந்த சிந்தனை. எனவே இதையும் நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்வோம். அப்ரஹாம் லிங்கன் அவர்களது அழகான ஒரு சிந்தனை, நான் மெதுவாக நடப்பவன் தான், ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி நடப்பவன் அல்ல என்ற ஒரு சிந்தனையும் கூட இந்த காலை இப்பொழுதில் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு வாரத்தை தான் நாங்கள் அனுபவிக்கின்றோம். வெப்பநிலை உயர்வுடன் கூடிய நாட்களாகவும் இருக்கின்றன. நேற்றைய பொழுதிலும் பார்க்க இன்று சற்று குறைவான ஒரு வெப்பநிலை உணர்நிலை தான் இருக்கும். ஆனாலும் குளிரும் இல்லை, அதிக வெப்பமும் இல்லை என்று சொல்லி ஒரு மிதமான காலநிலையோடு இன்றைய நாளை சூரிய

இரவு பொழுதில் ஒற்றை இலக்கத்தில் உடல்நிலை வீழ்ச்சியை சந்திக்க இருக்கின்றோம். இரவு பொழுதில் 10 டிகிரி செல்சியஸை உணரக்கூடியதாக இருக்கும். 8:48 தான் இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் வந்து எதிர் கூறப்படுகின்றது. எனவே 9 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் சூரிய அஸ்தமிக்கும் நேரத்தில். அது வரைக்குமே தாராளமாக இன்று நாங்கள் சூரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளலாம். குறைந்த அளவில் தான் முகில் இருக்கும் வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற பகல் பொழுதுதான் தொடர்ந்து இருக்கக்கூடிய சாத்தியங்கள் எதிர்வு கூறப்படுகின்றன. இன்றைய தினம் வியாழக்கிழமை தொடர்பாக வெள்ளிக்கிழமையை பார்த்தால் நாளைக்கும் கூட வெளிச்சம் நிறைந்திருக்கும். ஆனால் வெப்பநிலை என்றிலும் பார்க்க சற்று உயர்ந்து 24 இருக்கும். 24 கூடிய உணர்ந்தாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். வீக்கெண்ட் இந்த மே மாதத்தின் நிறைவான வார இறுதி நிறைவான நாட்களையும் கொண்டிருக்கும். சனிக்கிழமையை பொறுத்தளவில் 18 வெப்பநிலை, 18 உணரக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை 21 உணரக்கூடியதாக இருக்கும். 2 நாட்களிலும் சூரிய வெளிச்சம் இருக்கும். முகில் கூட்டங்கள் குறைந்தளவிலே தென்பட போகின்றன. எனவே வெளிச்சமான ஒரு வார இறுதி தான், அதிக வெப்பம் இல்லாத மிதமான ஒரு வெப்பநிலை இருக்கின்ற ஒரு வார இறுதியாகவும் கூட தொடர்ந்து வரக்கூடிய இந்த வார இறுதி அமையப் போகின்றது. அடுத்த திங்கட்கிழமை ஜூன் மாதத்திற்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்க இருக்கின்றோம். ஜூன் 1 தேதி 19 இருக்கும் வெப்பநிலை, 19 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் இருக்கும். செவ்வாயை பார்த்தால் 20 உணரப்படும். அன்றைக்கும் கூட சனியாகத்தான் இருக்கப் போகின்றது. 22 புதன்கிழமை 22 தான் உணரக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. வியாழக்கிழமைக்கு பிறகுதான் 25 பார்க்க கூடிய உணர்லையே நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அடுத்த வாரமும் அதிக வெப்பம் இல்லாத சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு வாரமாகத்தான் இருக்கும். வெள்ளிக்கிழமைக்கு பிறகுதான் கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த வாரத்தில் அது வரைக்கும் சூரிய வெளிச்சத்துடன் கூடிய நாட்களை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். 9:12 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங் சாலிட் ஹார்ட்வுட் என்ஜினியரிங் ஹார்ட்வுட் லக்ஸரி வைனல் லெமினேட் டைல்ஸ் கார்பெட் ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ் மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில் கஸ்டம் ஸ்டேர்ஸ் அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும் GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி 1275 மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 14 மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் குட் லைஃப் ஃப்ளோரிங் 416-293-0550 416-293-0550 goodlifeflooring.ca
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
3: அது சரி
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது
2: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள் $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599
6: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள் 416-292-2455 ஃபுலி ஆன்லைன் கோர்ஸ் 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட் ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள் JRS காலேஜ் 416-292-2455
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998 சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998
8: அவசர பண தேவையா இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள் மறைமுக கட்டணங்கள் இல்லை உடனடி பணம் நகைகளுக்கு 100% பாதுகாப்பு அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள் தாமோர் 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
9: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்
10: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca மார்க்மன் ஸ்டீல்ஸ் நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி ஆரஞ்ச் பில்டிங் ஜோசி ஹப் மாடிசரி ஷெப்பர்ட் ரோச் பேக்கரி மார்க்மன் மெக்டிகல் ஹைஃபை பாபா ஷாப் பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் வார்டன் லாரன்ஸ் போடோஃபா ஸ்டாண்டர்ட் அண்ட் ரிட்ஸ் அண்ட் ஆஷ்வாவில் ஃப்ரீ டாப்பிங்ஸ் பீட்சா இந்த வள்ளி சனி ஞாயிறு தினங்களில் மெஜஸ்டிக் சிட்டி மோல் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் தொடர்புகளுக்கு 6473365529 எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இன்க்
11: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7

0: அறுதான பாடல்களோடு நேற்று என்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாணயம் இல்லாத நாணயம் திரைப்படத்தில் விஜய் ஆனந்த் அவர்களது இசையில் SPB அவர்களது குரலில் இந்த பாடல் ஒலித்திருக்கின்றது. 9:26 நேற்று என்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். குங்குமம் சாரி பொட்டிக்கின் 9வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த சனி ஞாயிறு 2 தினங்கள் மாபெரும் மலிவு விற்பனையும் டென்ட் சேலும். 4 செமி சில்க் சாரீஸ் $100, 2 செமி சாஃப்ட் சில்க் சாரீஸ் $100, 2 செட்டிநாடு காட்டன் சாரீஸ் $100, பனாரஸ் சாரீஸ் $150, பிரைட்மேட் சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சில்க் சாரீ ஃப்ரம் $150, காஞ்சிபுரம் சாரீ ஸ்டார்டிங் ஃப்ரம் $200, மணவரை கூரை சாரி விஷேட விலையில், கிட்ஸ் கிளோத்ஸ் ஃப்ரம் $10, இன்னும் பல ஆடைகள் மலிவு விலையில். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ஒரேஞ்ச் பில்டிங் யூனிட் 114 குங்குமம் சாரி புட்டிக். 4162-4116-452-0511. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமை காலை பொழுது இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம். 401 வெஸ்ட் பவுண்ட் நீல்சன் ரோட் பகுதியில் எக்ஸ்பிரஸில் தாமத நிலைமைகள் ஆரம்பிக்கின்றன. கலெக்டர்ஸை பார்த்தால் மக்காவன் ரோட் தாண்டிய இடங்களில் தான் தாமதங்கள் தொடங்குகின்றது. மக்காவன் பகுதிகளில் கலெக்டர்ஸ் அதிக தாமதங்களை குறுகிய தூரம் எதிர்கொள்கின்றது. அதுக்கு பிறகு சற்று குறைகின்றது தாமத நிலைமைகள். எக்ஸ்பிரஸை பார்க்கின்ற போது கெனடி வீதிக்கு சற்று முன்னர் மீண்டும் அதிகமான வாகனங்கள் ஆரம்பித்து வோடன் தாண்டிய பகுதிகள் வரைக்கும் தொடர்கின்றன. இடையில் சற்று தனிந்தாலும் DVPI அண்மைத்த பகுதியிலும் கூட எக்ஸ்பிரஸில் அதிகமான வாகனங்கள் லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் நிலவுகின்றது. DVP தாண்டிய இடங்களிலிருந்து பேபியூ வரைக்கும் கலெக்டர்ஸிலும் கூட தாமதங்கள் சற்று அதிகம் காணப்படுகின்ற நிலைமை இப்போது நீங்கள் சந்திக்க நேரிடும். பாதஸ்ட் வரைக்குமே தாமதங்கள் வெஸ்ட் பவுண்டிலே அதிகம் காணப்படுகின்றது. கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலிருந்து தொடர்ச்சியாக மார்டின்கோ ரோட் வரைக்குமே தாமதங்கள் காணப்படுகின்றன. சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது. இடையிடையே அதிகரித்தாலும் அதுக்கு பிறகு தனிந்த நிலைமையையும் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். 401 வெஸ்ட் பவுண்டில் ஈஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் ஹைவே 40 முன்னரே தாமத நிலைமைகள் அதிகம் இருக்கின்றன. கிப்ளிங் வரைக்குமே அதிக தாமதங்கள், அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் நிலவக்கூடிய நிலைமை எதிர்பார்க்கப்படுகின்றது. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியில் கலெக்டர்ஸில் இன்னும் சற்று அதிகரிக்கின்றது வாகன நெரிசல்கள். அதுக்கு பிறகு மீண்டும் பார்க்கையில் பேவியோக்கு முன்னர் ஆரம்பிக்கின்ற தாமத நிலைமைகள் DVP வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றன. DVP பார்த்தால் சவுத் பவுண்டில் 401 அண்மித்த பகுதியில் அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. யோக் மில்ஸ் ரோட் தாண்டிய பகுதிகள் வரைக்கும் அதிக தாமதங்களும், மீண்டும் எக்லிங்டன் தாண்டிய இடங்களிலிருந்து குறுகிய தூரம் அதிக தாமதங்களில் நிலவுகின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களை கார்னர் வரைக்கும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகளை இப்போது தெரிவிக்கின்றார்கள். எக்லிங்டன் பகுதியிலிருந்து லோரன்ஸ் வரைக்கும் DVP நோர்த் பவுண்டிலும் வாகன நெரிசல்கள் சற்று அதிகமாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் குறைந்த தாமதங்களில் நிலவுகின்றன. 404 சவுத் பவுண்டிலும் கூட ஸ்டீல்ஸ் அவென்யூ தாண்டிய இடங்களிலிருந்து தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. அதிகமான வாகன நெரிசல்கள் தான் நிலவுகின்றது. ஃபின்ச்சிலிருந்து 401 வரைக்குமே கடுமையான தாமதங்கள் நிலவுகின்றது. அதிலும் ஷெப்பர்ட் அவென்யூ அதற்கு முன்னர் இருந்த அந்த பகுதிகள் தொடக்கம் 401 வரைக்கும் மிக மிக அதிகமான வாகன நெரிசல்களும் கூட 404 சவுத் பவுண்டில் இப்போது எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்துக் கொள்ளலாம். வாகன எரிபொருள் தொடர்பாக மேலதிகமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இன்றைக்கு வந்து 9% விலை குறைவு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய விலையிலும் பார்க்க 9% என்று நீங்கள் குறைவான விலையில் எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும். இன்று நள்ளிரவுக்கு பிறகு நாளைய தினம் 29 இன்னும் ஒரு 3% விலை வீழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. இன்று May 28 அம்னஸ்டி இன்டர்நேஷனல் டே ஆகவும் கூட கடைபிடிக்கப்படுகின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். பல்வேறுபட்ட உரிமைகளுக்காக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வந்து போராடுகின்றது. இந்த உலகத்தை வந்து ஒரு சிறந்த இடமாக மாற்றுவதற்காக களத்தில் இறங்கி பணியாற்றி வருகின்றது அம்னஸ்டி இன்டர்நேஷனல். நாங்கள் விரும்பும் நபரை திருமணம் செய்து கொள்ளும் உரிமைக்காக போராடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது உலகம் முழுவதிலும் குழந்தை தொழிலாளர்கள் அவர்கள் பயன்படுத்தப்படுதல் போன்ற கொடுமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவதாக இருந்தாலும் சரி, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தொடர் சேவைகளை இந்த பூமியில் இருக்கின்ற மக்களுக்காக தொடர்ந்து வழங்கி வருகின்றது. எனவே அந்த அமைப்பிற்கான ஒரு நாள் இன்றைய தினம் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் டே என்பதையும் கூட இந்த பொழுதில் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றோம். 9:31 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: Da da ni sa sa sa sa da da ni sa sa sa

0: விட்டு நாள விஷயம்
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002. 3 7 8 6 0 7 0 0 2.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569. 6479621569.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள். 4379841061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

நேற்றன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமை காலை வேளை இந்த பொழுதில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவரை தெரியாதவர்கள் இல்லை என்று சொல்லித்தான் கூறலாம். மனித குல வரலாற்றிலேயே இந்த பூமி சந்தித்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிவாளிகளில் ஒருவராக அவர் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். அவர் எந்த பெரிய அறிவாளி, என்னென்ன கண்டுபிடிப்புகள் எல்லாம் செய்திருக்கின்றார் என்பது தொடர்பாக பலர் வந்து தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னாலும், அவர் இன்னும் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றார் என்பதுதான் இன்றைய ஒரு முக்கியமான சிந்தனை என்பதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் பலரும் அலட்சியப்படுத்தும் ஒரு விடயத்தை தான் அவர் மிக மிக தெளிவாக புரிந்திருக்கின்றார். அது என்ன என்று சொல்லி பார்த்தால், மனிதர்களுக்கு எப்போதும் ஓய்வு என்பது மிக மிக முக்கியமானது என்பதை அவர் மிகச்சரியாக புரிந்திருந்தாராம். ஐன்ஸ்டைன் ஒவ்வொரு இரவும் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் தூங்கியதாக அவரது வாழ்க்கை வரலாறு சொல்லுகின்றது. அதை தாண்டி பகலிலும் கூட வழக்கமாக குட்டி தூக்கம், இந்த நாப் என்று சொல்லப்படுகின்ற அந்த குட்டி தூக்கத்தை அவர் கண்டிப்பாக செய்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூறப்படுகின்றது. அவர் தூங்குகின்ற போது ஒரு சுவாரஸ்யமான உத்தியையும் கூட அதனோடு சேர்த்தே கையாண்டிருக்கின்றாராம். என்ன செய்வார் என்று சொல்லி பார்த்தால், அவர் தூக்கத்துக்கு செல்லுகின்ற போது கையிலே ஒரு கரண்டியோ அல்லது அங்கிருக்கக்கூடிய ஒரு உலோக பொருளையோ பிடித்து கொண்டுதான் நாம் தூக்க நிலைக்கு செல்லுவார். ஏன் என்று சொல்லி கேட்டால், அவர் தூக்க நிலைக்கு செல்லுகின்ற போது அந்த தூக்கத்திலும் கூட பல்வேறுபட்ட படிநிலைகள் இருக்கும். அவர் முழுமையாக தூங்க தொடங்கியதும் அவரது கையில் உள்ள அந்த பொருள் மீதான அந்த பிடி வந்து தளர்ந்து அந்த உலோக பொருளோ அல்லது அந்த கரண்டியோ கீழே விழுந்து சத்தம் எழுப்பி அவரை எழுப்பி விடுமா. இதன் மூலம் விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் இடைப்பட்ட அந்த விசித்திரமான தருணம் அதுதான் ஹிப்னோகாஜிக் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்டேட். எனவே அந்த விசித்திரமான தருணத்தில் தோன்றக்கூடிய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை அவரால் உடனடியாக பிடித்து கொள்ள முடிந்தது என்பதும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தூங்கியிருக்கின்றார், நல்ல ஓய்வு எடுத்திருக்கின்றார். அந்த தூக்கத்திலும் கூட அவர் ஒரு முக்கியமான ஆய்வையும் கூட செய்திருக்கின்றார். அதுவும் அவரது மூளையின் செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய வகையில் அந்த தூக்க நிலைக்கும் சரியான தூக்க நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட அந்த தருணம் என்ன மாதிரியான சிந்தனைகளால் நிறைந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தானே அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்பதும் கூட ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தொடர்பாக சொல்லப்படுகின்ற முக்கியமான ஒரு தகவல். இந்த ஹிப்னோகாஜிக் ஸ்டேட் வந்து ஒரு அதிகமான எண்ணங்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருக்கின்றது. எனவே அதில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தோன்றுகின்ற போது அதனை அவரால் உடனடியாக பிடித்து கொள்ள முடிந்திருக்கின்றதா. இப்போதைய ஆய்வுகள், நவீன நரம்பியல் அறிவியல் ஆய்வுகள் என்று சொல்லி பார்த்தால், இந்த நியூரோசயின்ஸ் தொடர்பாக செய்யப்படுகின்ற ஆய்வுகள் வந்து அவர் அப்போது செய்ததில் நிறைய அர்த்தம் இருப்பதாகத்தான் நாம் நிரூபித்திருக்கின்றது. ஆழ்ந்த தூக்கத்தின் போது மூளை தனது கழிவுகளை அகற்றி நினைவகங்களை வலுப்படுத்தி தகவல்களை மறுசீரமைக்கின்றது. இவை அனைத்தும் படைப்பாற்றலையும் சிக்கலுக்கு தீர்வு காணும் திறனையும் மேம்படுத்தி கொடுக்கின்றன. எங்களுக்கு விஞ்ஞானிகள் கூட மூளை நிதானமாக இங்குமங்கும் அலைபாயும் நிலையைத்தான் பெரிய கண்டுபிடிப்புகளுடனும் ஆழமான புரிதல்களுடனும் கூட தொடர்பு படுத்துகின்றார்கள். மைண்ட் வாண்டரிங் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி அங்கும் இங்கும் மூளை வந்து கொஞ்சம் நிதானமாக, எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல் அது நிதானமாக அலைபாயக்கூடிய அந்த நிலை வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளோடு தொடர்பு கொண்டதாக தொடர்ச்சியாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஐன்ஸ்டைன் வந்து தனது தீவிரமான சிந்தனைகளுக்கிடையே நீண்ட தூர நடைப்பயிற்சி, அமைதியான தியானம் மற்றும் வேலையிலிருந்து சற்று தள்ளியிருப்பது போன்ற பழக்கங்கள் மூலம் எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்தி வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் கூட ஒரு சமநிலையை அவரால் பேண முடிந்திருக்கின்றது. அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு ஒரு முக்கியமான விடயத்தை தான் இங்கு நினைவூட்டுகின்றது. படைப்பாற்றல் என்பது வெறும் இடைவிடாத உழைப்பால் மட்டுமே உருவாகுவதில்லை, மாறாக மூளைக்கு ஓய்வு கொடுத்து அதை அலைபாய விட்டு மீண்டும் வர அனுமதிப்பதன் மூலம்தான்
ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாற்றல் அங்கு உருவாகுகின்றது என்பதை அவர் மிகச்சரியாக புரிய வைத்திருக்கின்றார் தனது வாழ்க்கை முறையின் மூலமாக. எனவே நாங்கள் ஒரு சில விடயங்களை படைக்க வேண்டும் அல்லது புதிதாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்போதுமே பரபரப்பாக சிந்தனைகளை வந்து அதிகம் நிறைத்து எங்களது மூளையையும் மனதையும் குழப்பிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு சமநிலை தேவை என்பதைத்தான் இந்த சாதனையாளர் எங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றார். போதுமான ஓய்வு எங்களுக்கு எங்களது மூளையில் நிறைந்திருக்கின்ற அந்த சிந்தனை ஆற்றலை புதுப்பிப்பதற்கான வாய்ப்பை வழங்கும். அவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நிதானம், ஒரு அமைதி என்பது புதிய தெளிவான சிந்தனை திறனுக்கான வாய்ப்பையும் தரும். எனவே எப்போதும் பரபரப்பாக ஒவ்வொன்றையும் நாங்கள் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தால் அந்த குழம்பிய சிந்தனைகளிலிருந்து தெளிவான ஒரு எண்ணம் பிறக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் முற்றாக நீக்கி விடுகின்றோம். எனவே கொஞ்சம் நிதானமாக சரியான ஓய்வின் மூலமாக வாழ்க்கையின் புதிய தீர்மானங்களையும் தெளிவான சிந்தனைகளையும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைய நாளின் அழகான காலை சிந்தனையாகவும் கூட நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். 9:49 நிமிடமாக இருக்கின்றது. இஸ்எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: கேட்டு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
2: Ajax Nissan and Infinity il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infinity QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaaganam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Moha
3: 437-477-7960
4: போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
4: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
6: கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kairalitaste.com.
7: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேர்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
8: MJS Gold House.
9: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
8: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
9: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
8: MJS Gold House.
9: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

நேரமிப்பொழுது காலை 10:03 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 eastfm102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை தொடர்பாக தொடர்ச்சியாகவே ஒரு சில நாட்கள் மகிழ்ச்சியான செய்தி தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. இன்றைக்கு வந்து சற்று கணிசமான அளவுக்கு விலை வீழ்ச்சியை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். 9% விலை குறைந்திருக்கின்றது நேற்றைய நாளிலும் பார்க்க. இன்றிலும் பார்க்க நாளைய தினம் 3% குறைவான விலையில் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும் என்பது கண்டிப்பாக இப்போதைய விலையேற்றத்தின் மத்தியில் ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். 15 வெப்பநிலை இப்போது, 14°C நாங்கள் உணர்கின்றோம். தெளிவாக வானம் இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. குறைந்த அளவில் தான் முகில் கூட்டங்கள் இருக்கும். இன்றைக்கு தொடர்ச்சியாகவே பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கின்ற மிக பிரகாசமான பகல் பொழுதை 8:48 வரைக்கும், சூரியன் மறைகின்ற பொழுது 8:48, எனவே அது வரைக்கும் நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். வெப்பநிலை வந்து அதிக அளவில் உயராமல், அதிக வெப்பமும் இல்லாமல் ஒரு மிதமான வெப்பநிலையாகவும் கூட இருக்கும். 19 வரை தான் வெப்பநிலை உயர்ந்து 19 இன்று நாங்கள் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவு வேளை 10 இருக்கும், 8°C இரவின் உணர்நிலையாகவும் கூட உணரப்படும். அதிக வெக்க என்று சொல்லி நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்லாத நல்ல வெளிச்சமான அழகான ஒரு பகல் பொழுது இன்றைக்கு வியாழக்கிழமை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்தில் தொடர்ந்து சூரிய வெளிச்சம் மிக்க நாட்கள் தான் பெரும்பாலும் வர இருக்கின்றன. இப்போது நாங்கள் ஒரு சில முக்கியமான காலநிலை தவறுகளை பார்க்கின்ற போது, டோரோண்டோ ஒன்டாரியோ வந்து கடந்த ஃபால் சீசனுக்கு பிறகு இப்போது தான் இந்த சன்னியர் ஸ்ட்ரெச் ஆஃப் வெதரை வந்து சந்தித்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். சன்ஃபீல்டு வீக்காக டோரோண்டோ ஒன்டாரியோவுக்கு இந்த வாரம் அமைகின்றது என்பது தொடர்பாகத்தான் காலநிலை வல்லுநர்கள் சொல்லியிருந்தார்கள். மே மாதம் வந்து ஏற்ற இறக்கங்களோடு இருந்திருக்கின்றது. பெரும்பாலும் நாங்கள் இந்த வெப்பநிலை ஏற்ற இறக்கங்களோடு தான் அந்த நாட்களை கடும் மழையோடும் கூட சந்தித்து வந்திருக்கின்றோம். ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பமானதிலிருந்தே அதிக மழை, குளிர் என்று சொல்லித்தான் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் இந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்தே தொடர்ச்சியாக இந்த சன்ஷைன் நிறைந்திருக்கின்றது. மிக பிரகாசமான நாட்களாக இந்த நாட்களை வந்து நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எனவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு வாரம் என்பதைத்தான் காலநிலை வல்லுநர்களும் கூட சொல்லியிருந்தார்கள். இது வந்து கடந்த ஃபால் சீசனுக்கு பிறகு நாங்கள் சந்திக்கக்கூடிய டோரோண்டோவின் சன்னியர் ஸ்ட்ரெச் ஆஃப் வெதர் என்று சொல்லித்தான் இந்த தகவல்களும் கூட பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லலாம். இதற்கு முன்பு என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், 2025 செப்டம்பர் 28 அக்டோபர் 6 வரையிலான அந்த ஒரு வாரம் தானாம் கடைசியாக அந்த சூரிய வெளிச்சம் தொடர்ந்து நிறைந்திருக்கின்ற வாரமாக இருந்திருக்கிறது. அதுக்கு பிறகு இடையிடையே மழை முகில் சூழ்ந்திருக்கும், முகில் கூட்டங்கள் நிறைந்த நாள் என்று சொல்லித்தான் ஒரு சில நாட்கள் மட்டுமே சூரிய வெளிச்சத்தை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதுக்கு பிறகு நாங்கள் சந்திக்கக்கூடிய சன்ஃபீல்டு வீக் என்று சொல்லித்தான் இந்த வாரம் தொடர்பான தகவல்கள் வந்து பகிரப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அடுத்த வாரமும் கூட பெரும்பாலும் அதிகம் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு வாரமாகத்தான் தொடரப்போகின்றது. ஒரு பிளசண்டான ஏர்லி சம்மர் வெதரைத்தான் நாங்கள் மிக மிக அதிகமான சூரிய வெளிச்சத்தோடு நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் வெப்பநிலை என்று சொல்லி பார்த்தால் அடுத்த வாரத்திலும் கூட நியர் சீசனல் அல்லது ஃபியூ டிகிரிஸ் அபவ் சீசனலாக கூட இருக்கலாம் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்த வெள்ளி வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்படவில்லை அடுத்த வாரத்திலும் கூட. எனவே அது வரைக்கும் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற நாட்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றமை தொடர்பான தகவல்களையும் கூட காலநிலை வல்லுநர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள். எனவே டோரோண்டோவுக்கு அழகான பிரகாசமான வாரம் தொடர்கின்றது. நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் கூட மெயின்லி சனிதான் 24 இன்றைய பொழுதிலும் பார்க்க, சற்று வெப்பநிலை உயர்வாக இருக்கும், 24 உணரப்படும். தொடர்ந்து வருகின்ற மே மாதத்தின் நிறைவு வாரதி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்களிலும் வெளிச்சம் நிறைந்திருக்கும். சனிக்கிழமை வந்து சற்று குறைவாக 18 வரை தான் வெப்பநிலை உயர்கின்றது, 18 தான் உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 21 உணரப்படும். அடுத்த திங்களும் கூட வெயில் தான், 19 வெப்பநிலை, 19 உணர்ந்து இருக்கும். செவ்வாய்க்கிழமை 20 உணரப்படும், சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்க போகிறது. அடுத்த புதன் 22 உணர்கின்றோம். அடுத்த வியாழனும் கூட 24 உணரப்படும், சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். அன்று மாலை இரவு பொழுதிலிருந்து கொஞ்சம் மழை தொடரலாம் என்பது தொடர்பான காலநிலை தகவல்கள் தான் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன. 10:07 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

பத்து மணி 12 நிமிடம் மீஸ்ட் எஃப்எம்மின் நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இன்றைய பொழுதில் முக்கியமான ஒரு சில செய்திகளை தான் இந்த பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஈரான் வந்து ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது, தாங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் நியாபேஸ் ஒன்றை குறிவைத்து தாக்கியிருக்கின்றோம் என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பை ஈரானின் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர்ப்ஸ் தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த பாரம் வந்து சதர்ன் ஈரான் பகுதியில் புதிதாக அமெரிக்க தாக்குதல்கள் தொடங்கப்பட்டதை தொடர்ந்துதான் அமெரிக்க நியாபேஸ் ஒன்றை தாங்கள் தாக்கியிருக்கின்றோம் என்பது தொடர்பான தகவலை ஐஆர்ஜிசி பகிர்ந்திருக்கின்றது. ஆனாலும் அது எந்த பேஸ் என்பது தொடர்பாக அது குறிப்பிடவில்லை. ஆனால் குவைட் என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், அங்கு ஒரு அமெரிக்க பேஸ் இருக்கின்றது. தங்களது நாட்டை நோக்கி வந்திருக்கக்கூடிய ஈரானின் மிசைல் மற்றும் ட்ரோனை நாங்கள் எதிர்கொண்டோம் என்று சொல்லித்தான் ஒரு தகவல் குவைத்தினால் பகிரப்பட்டிருக்கின்றதையும் கூட இங்கு பார்க்க முடிகின்றது. குவைத்தை நோக்கி ஈரான் ஏவிய பாலிஸ்டிக் மிசைலை குவைத் படைகள் வெற்றிகரமாக இடைமறித்திருக்கின்றன என்பதைத்தான் அமெரிக்க ராணுவமும் கூட சொல்லியிருக்கின்றது. அது தங்களது ராணுவ தளத்தை தான் அங்கு குறிவைத்ததா என்பது தொடர்பான இந்த தகவலும் கூட US மிலிட்டரியினாலும் கூட பகிரப்படவில்லை என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதே நேரம் அமெரிக்கா வந்து இந்த வாரம் திங்கட்கிழமை ஒரு சில தாக்குதல்களை, தற்காப்பு தாக்குதல்கள் என்று சொல்லி ஆரம்பித்திருந்தது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த பகுதியின் மேலாக பறந்திருக்கக்கூடிய ஈரானிய ட்ரோன்ஸ் வந்து அமெரிக்காவினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன. அதே நேரம் ஈரானின் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸுக்கு அருகில் இருக்கக்கூடிய பண்டர் அபாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கின்ற ஒரு மிலிட்டரி சைட்டும் கூட அமெரிக்க தாக்குதல்களில் சேதமடைந்திருந்தன. அதற்கு பிறகு மீண்டும் இந்த தாக்குதல்கள் ஈரானினால் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றதாகவும் கூட இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இப்போது மீண்டும் மாறி மாறி தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றமை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நிலையில்லாத போர் நிறுத்தத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கின்றமை தொடர்பான செய்திகளாக வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. தற்காப்புக்காகத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறி அமெரிக்கா தொடர்ந்து தனது தாக்குதல்களை நியாயப்படுத்தி வருவதையும் கூட இந்த பொழுதில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் நேற்றல்ல இன்றைய நாள் வியாழக்கிழமை காலை வேளைதான் ஈரானினால் இந்த தாக்குதல்கள் அமெரிக்க ஏபேஸை நோக்கியதாக நடத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் US சென்ட்ரல் கமாண்டும் கூட இந்த தாக்குதல்கள் தொடர்பான ஒரு சில தகவல்களை பகிர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஹோர்முஸ் ஜலசந்தியிலும் அதன் அருகாமையிலும் தெளிவான அச்சுறுத்தலை ஏற்படுத்திய 5 ஒருவழி தாக்குதல் ட்ரோன்களை ஈரானிய படைகள் ஏவியதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் குவைத் மீதும் கூட ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இது ஒரு மிக கடுமையான போர்

நிறுத்த மீறல் என்று சொல்லித்தான் சென்காம் தெரிவித்திருப்பதையும் கூட இங்கு கூறலாம். அதே நேரம் குவைட் அதன் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் மிக கடுமையான கண்டனம் ஒன்றை ஈரானிய தாக்குதல் தொடர்பாக வெளியிட்டிருக்கின்றது. அது தங்களது நாட்டின் மீது நடத்தப்படுகின்ற மிக கடுமையான ஒரு தாக்குதல், தங்களது பிரதேசத்தை நோக்கி நடத்தப்படுகின்ற ஒரு குற்றவியல் ஈரானிய தாக்குதல் என்பது தொடர்பாகத்தான் குவைட்டின் ஃபாரின் மினிஸ்ட்ரியும் கூட இந்த தகவலை பகிர்ந்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. 10:16 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஊரொன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்முக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். ஈஸ்ட் எஃப்எம் கம்யூனிட்டி @gmail.com.

0: பாட்டுக்குறிப்பன்பலை
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா, August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 6478523141.
7: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca, ஈஸ்ட் எஃப்எம் .ca.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரகசிய போலீஸ் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். நேரம் காலை 10:31 இருக்கின்றது. இந்த வேளையில் யூரோப்பியன் யூனியன் வந்து முக்கியமான ஒரு விடயத்தை அறிவித்திருக்கின்றது. அது என்ன என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்கிறோம். வந்து டேமோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆன்லைன் ரீட்டைலர், நிறைய பேர் அதில் பொருட்களை வாங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். கொஞ்சம் சீப்பாக அந்த பொருட்களை பெறக்கூடியதாக இருக்கும் இப்போது. ஆனால் இந்த சைனீஸ் ஓன்டு ஆன்லைன் ரீட்டைலர் டேமோ அதற்கு எதிரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்றை செய்து யூரோப்பியன் யூனியன் வந்து அந்த டேமோவுக்கு இப்போது ஒரு 200 மில்லியன் யூரோஸ் ஃபைனை கொடுத்திருக்கின்றது. எதற்காக என்று சொல்லி பார்த்தால், அந்த ஆன்லைன் ரீட்டைலர் வந்து யூரோப்பியன் யூனியன் அந்த பிளாட்ஃபார்மில் இல்லீகல் ப்ராடக்ட்ஸை அது விற்றிருக்கின்றது என்பதைத்தான் உறுதிப்படுத்தியிருக்கின்ற நிலையில் அந்த ஃபைன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. டேஞ்சரஸ் பேபி டாய்ஸ் அதில் இருந்திருக்கின்றதாம். அதே நேரம் ஃபால்ட்டி சார்ஜஸையும் கூட அவர்கள் வாங்கி உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். இப்படி பல பொருட்கள் வந்து தவறானவையாகவும் ஆபத்தானவையாகவும் கூட அதில் விற்கப்படுவதன் காரணமாக நாங்கள் அந்த ஆன்லைன் ரீட்டைலருக்கு ஒரு 200 மில்லியன் யூரோஸ் ஃபைன் கொடுக்கின்றோம் என்று சொல்லித்தான் இப்போது யூரோப்பியன் யூனியன் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. யூரோப்பியன் யூனியன் கமிஷன் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், தயாரிப்புகளின் அபாயங்களையும் அவை நுகர்வோருக்கு ஏற்படுத்தக்கூடிய தீங்குகளையும் கவனமாக அடையாளம் காணவும் பகுப்பாய்வு செய்யவும் அவற்றை மதிப்பிடவும் அந்த நிறுவனம் தவறிவிட்டது என்று சொல்லித்தான் ஐரோப்பிய ஆணையகம் இப்போது தெரிவித்திருக்கின்றது. டேமுக்கு எதிரான அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து 2024 அக்டோபர் மாதத்திலிருந்தே ஆரம்பித்திருக்கின்றது என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஆன்லைன் தளம் என்ற வகையில் டேமோ வந்து தனது கடமைகளை சரியாக நிறைவேற்றி வருகின்றதா என்பது குறித்த ஒரு விசாரணை தான் 2024 அக்டோபர் முதல் நடந்து வருகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இப்போது இந்த 200 மில்லியன் யூரோ ஃபைன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த டெமோ என்ன சொல்கின்றது என்று சொல்லி பார்த்தால், இந்த முடிவை நாங்கள் ஏற்கவில்லை, எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அபராதம் வந்து நியாயமில்லாதது என்று சொல்லித்தான் அது தெரிவித்திருக்கின்றது. இப்போது நாங்கள் இதற்கான மாற்று வழிகள் என்ன, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது என்பது தொடர்பாக பரிசீலித்து வருகின்றோம் என்பதையும் டெமோ தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லலாம். இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடத்தப்பட்டது என்று சொன்னால், ஒரு மிஸ்டரி ஷாப்பிங் எக்ஸசைஸ் ஒன்றை செய்திருக்கின்றார்கள். ரகசிய மான வகையில் விசாரணையாளர்கள் சாதாரணமான ஷாப்பர்ஸ் மாதிரி தான் அந்த பொருட்களை வந்து வாங்கி இருக்கின்றார்கள். இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் டெஸ்டிங் ஆர்கனைசேஷன் ஒன்றினால்தான் இந்த மிஸ்டரி ஷாப்பிங் எக்ஸசைஸ் ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஆர்கனைசேஷன் வந்து வாங்கியிருக்கக்கூடிய பொருட்கள் பல பரிசோதிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இந்த சார்ஜஸ் போன்றவை வந்து மிக ஆபத்தானவையாக இருந்திருப்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். பேசிக் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி டெஸ்டிலே அந்த சார்ஜஸ் வந்து பெரும்பாலும் ஃபெயில் பண்ணியிருக்கின்றன, தோல்வியுற்றிருக்கின்றன என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஆபத்து வந்து அதில் அதிகம் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி தான் ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேபி டாய்ஸ் என்று சொல்லி பார்த்தால், இவை வந்து சேஃப்டி ரிஸ்கை வந்து கொண்டிருந்தன. அந்த டாய்ஸை உருவாக்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவிலும் பார்க்க மிக அதிகமாகவே அதில் இருந்திருக்கின்றது. அதை விட அந்த டாய்ஸிலே வந்து கலன்று வரக்கூடிய சிறிய பார்ட்ஸ் நிறைந்திருக்கின்றது. எனவே அது வந்து குழந்தைகள் விழுங்கக்கூடிய வகையிலும் கூட பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டுப் பொருட்களாகவும் கூட இருந்திருக்கின்றன என்பதையும் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இப்போது இந்த ஆபத்தான பொருட்கள் அல்லது சரியாக தயாரிக்கப்படாத அந்த பொருட்கள் விற்பனைக்கு அங்கு இருக்கின்ற நிலையில்தான் அந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த டெமோ வந்து அபராதத்தை செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் தனது தளத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் சரி செய்வதற்கான ஒரு செயல் திட்டத்தையும் ஆகஸ்ட் 28 சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கு பிறகு அந்த நிறுவனம் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு உட்பட்ட அந்த விதிமுறைகளுக்கு இணங்குவதற்கு போதுமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதா என்று சொல்லி பரிசீலிப்பதற்கும் கூட யூரோப்பியன் கமிஷனுக்கு
ஒரு 2 மாத கால அவகாசம் இருப்பதாகவும் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் இப்போது பார்க்கப்படுகின்றது. இந்த டெமு அதற்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அபராதம் மற்றும் உத்தரவு என்று சொல்லி பார்த்தால் இது வந்து அந்த அமைப்புக்கு ஒரு மிக வலுவான செய்தியை அனுப்புகின்றது என்பது தொடர்பாகத்தான் யூரோப்பியன் யூனியனின் டெக் கமிஷனர் தெரிவித்திருப்பதையும் இங்கு காணலாம். டெமு அதன் பேச்சாளரும் கூட இந்த முடிவுகள் தொடர்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த விதிகளை நாங்கள் மதிக்கின்றோம், ஆனால் இந்த முடிவை ஏற்க முடியாது. இது வந்து 2024 இருந்திருக்கக்கூடிய நிலையைத்தான் அந்த தீர்ப்பு வந்து பிரதிபலிக்கின்றது. இப்போது நாங்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றோம், அதற்கேற்ற வகையில் அந்த அபராதம் வந்து விதிக்கப்படவில்லை. மிக மிக அதிகமான ஒரு நியாயமில்லாத அபராதம் தான் இப்போது விதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதை எதிர்கொள்வதற்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கின்றன என்பது தொடர்பாக நாங்கள் இப்போது பரிசீலித்து வருகின்றோம் என்பது தொடர்பாக தன்டேமோவின் பேச்சாளர் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி யூரோப்பியன் யூனியனின் டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்டின் மூலமாக ஃபைன் வழங்கப்படுகின்றமை இது 2வது தடவை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். 2வது அபராதம் இது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. 1வது யாருக்கு வழங்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தார். 2025 டிசம்பர் மாதத்தில் எலான் மஸ்கின் எக்ஸ் பிளாட்ஃபார்ம் அதற்கு எதிராகத்தான் ஒரு ஃபைன் ஒன்று விதிக்கப்பட்டிருந்தது யூரோப்பியன் யூனியனினால். 120 மில்லியன் யூரோஸ் அபராதம் வந்து பிளாட்ஃபார்ம் எக்ஸுக்கு எதிராக வழங்கப்பட்டிருந்தது. எனவே அது முதல் இந்த மாதிரி யூரோப்பியன் யூனியனின் டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்ட் தொடர்பாக விதிக்கப்பட்டிருக்கின்ற முதல் அபராதம். அதுக்கு பிறகு இப்போது இந்த டெமு நிறுவனத்திற்கு எதிராக 200 மில்லியன் யூரோஸ் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது 2வதாக என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். 10:38 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: Supra Mortgage Financial Solutions, Residential Commercial Kana, First Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-908-5656.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive, Unit 67, Markham,
6: 416-461-6401.
7: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரீ பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத் தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
2: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 Bayview Avenue, 905-883-9109.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirupor mattum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: Dream Door Inc. Shyamin Pradhana Anusaraniyal Canadian TMS VS Devendranin Rajagidam Edirvarum June Madam Aaram Thigadi Mali 6:30 Maniki Chinese Cultural Center Mandapathil Harihara Sudan
12: Uga Color Ribbon
11: Suresh
13: Sangeetha Megham
11: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.

0: நேரம் சரியாக காலை 11 மணியாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலையில் நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வந்த 9% விலை குறைவை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். நாளைக்கென்றிலும் பார்க்க இன்னும் ஒரு 3% குறைவான விலையில் நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். 16 இப்போதைய வெப்பநிலை, 15 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வாக 19 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 19 கூடிய உணர்வையாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இன்றைய தகவல்கள் காலநிலை தொடர்பாக பகிரப்படுகின்றன. சூரிய வெளிச்சம் மிக்க அழகான பகல் பொழுதை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். 8:48 தான் சூரிய அஸ்தமனமும் கூட எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இரவு பொழுதில் 10 இருக்கும். 8 டிகிரி செல்சியஸ் இரவின் உணர்வையாகவும் கூட இன்றைய தினம் இருக்கப் போகின்றது. நாளைய நாள் என்றிலும் பார்க்க சற்று அதிகரித்த வெப்பநிலை உணர்நிலையை கொண்டிருக்கும். ஆனால் வெயில்தான் நாளைக்கும் கூட நிறைந்திருக்கும். 24 வெப்பநிலை, 24 டிகிரி செல்சியஸை நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் வெளிச்சத்தோடு நாங்கள் உணரப்போகின்றோம். மே மாதத்தின் நிறைவு நாட்களை இந்த வாரதி தரப்போகின்றது. சனிக்கிழமை மே 30 18 வெப்பநிலை இருக்கும். 18 தான் உணரப்படும். சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் வெளிச்சத்தை முகிற்கூட்டங்களையும் சேர்த்து காணலாம். 21 வெப்பநிலை உயர்ந்து 21 உணர இருக்கின்றோம். திங்கட்கிழமையை பார்த்தால் 19 உணரப்படும். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். அடுத்த செவ்வாயும் கூட வெயில் தான். 20 வெப்பநிலை, 20 உணர இருக்கின்றோம். அடுத்த புதன் 22 உணரப்படும். அன்றைக்கும் வெயில் தான். வியாழக்கிழமையும் பகல் வேளை சூரிய ஒளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கும். 24 வெப்பநிலை உயர்ந்து 26 உணரப்படும். அன்றைக்கு தான் கொஞ்சம் மழை, மாலை இரவு பொழுதில் இருக்கலாம் என்று சொல்லி இப்போது எதிர்வு கூறப்படுகின்றது. வெள்ளிக்கிழமையும் கூட மழை தூருக்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. எனவே சூரிய வெளிச்சம் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு அழகான வெளிச்சமான வாரத்தை தான் நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம். ஏற்கனவே சொன்னது மாதிரி கடந்த ஃபோல் சீசனில் இருந்திருக்கக்கூடிய இந்த சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற வாரத்துக்கு பிறகு இப்போது தான் நாம் முழுமையாகவே வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு வாரத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே வெளிப்புற நடவடிக்கைகளுக்குரிய அழகான நாட்களாகவும் கூட இந்த நாட்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 11:02 இந்த வேளையில் இப்போது காலநிலை மாற்றம் வந்து சுற்றுச்சூழலிலும் கூட நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றமை தொடர்பாகத்தான் இந்த செய்தியையும் எங்களால் பார்க்க முடிகின்றது. கனடாவின் ஒரு சில இடங்கள், நியூ பிரன்ஸ்விக் போன்ற பகுதிகள் வந்து இப்போது வித்தியாசமான ஃப்ளைஸை சந்திக்கின்றன என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சவுத் வெஸ்ட் பகுதியில் வந்து நியூ கமர் இன்செக்ட்ஸை நாங்கள் பார்க்கின்றோம் என்பதைத்தான் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அங்கிருக்கக்கூடிய, இதுவரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்ப நிலையில் வாழ்ந்திருக்கின்ற நேட்டிவ் ஸ்பீஷீஸ் வந்து இதன் மூலமான ஆபத்தை சந்திக்கலாம் என்பது தொடர்பாகவே அந்த தகவல்களை காண முடிகின்றது. அதிலும் குறிப்பாக சர்டன் ஸ்பீஷீஸ் ஆஃப் டிராகன் ஃபிளைஸ் அண்ட் டாம்சல் ஃபிளைஸை வந்து அங்கு புதிதாக காணக்கூடிய நிலைமைகள் இப்போது தென்படுகின்றன என்பதைத்தான் நியூ பிரான்ஸ்விக்கின் தகவல்களாக பகிர்ந்திருக்கின்றார்கள். இவை வந்து கலர்ஃபுல்லான ஸ்பீஷீஸாக இருக்கின்றன. அது பக் ஈடர்ஸ் என்பது எல்லோருக்கும் தெரியும். சிறிய சிறிய பூச்சிகள், நுழம்புகள் போன்றவற்றையெல்லாம் இந்த டிராகன் ஃபிளைஸ் வந்து உணவாக உட்கொள்ளும். டிராகன் ஃபிளைஸிலும் பார்க்க சற்று சிறியதாக, இன்னமும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவை தான் இந்த டாம்சல் ஃபிளைஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊசி தும்பிகள் என்று சொல்லி தமிழில் அழைப்பார்கள். டிராகன் ஃபிளைஸ் வந்து தும்பிகள், டாம்சல் ஃபிளைஸ் வந்து ஊசி தும்பிகள். இவை வந்து இப்போது மிக அதிகமாகவே அங்கு காணப்படுகின்றன என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்களை காண முடிகின்றது. கடந்த ஒரு 20 ஆய்வாளர்களும் அங்கிருக்கக்கூடிய இந்த சிட்டிசன் சயின்டிஸ்டும் வரலாற்று ரீதியாக இந்த மரிடைம்ஸ் பகுதியில் காணப்படாத பல்வேறு உயிரினங்கள் தொடர்பாக பதிவு செய்து வருகின்றார்களாம். அதில்தான் இந்த புதிய மாற்றங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் நிகழ்ந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம் வழக்கம் போலதான் கிளைமேட் சேஞ்ச் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். காலநிலை மாற்றத்தின் மூலமாக குளிர்காலத்தின் அந்த ஒரு கடுமையான குளிர் நிலைமைகள் குறைந்து வருகின்றது. கோடை காலம் இன்னமும் வெப்பமாகி வருகின்றது. எனவே உயிரினங்கள் இந்த புதிய பகுதிகளிலும் கூட எங்களால் வாழ முடியும் என்று சொல்லித்தான் இப்போது அந்த பகுதிகளை நோக்கி நகர தொடங்குகின்றன என்பதைத்தான் அந்த விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது வந்து அங்கிருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் ஸ்பீஷீஸுக்கு ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையும் கூட உருவாக்கி இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். வழக்கமாக இருப்பதை விட இலையுதிர் காலத்தில் தாமதமாகத்தான் குளிர் தொடங்குகின்றது. ஃபால் சீசன் வந்து வழக்கத்திலும் பார்க்க கொஞ்சம் தாமதமான குளிரைத்தான் எங்களுக்கு தருகின்றது. அதிக காலத்திலே நாங்கள் வெப்பத்தையும் சூரிய வெளிச்சத்தையும் பெறுகின்றோம். அதே மாதிரி ஸ்ப்ரிங்கிலும் கூட ஏர்லியாகவே வெப்பநிலை உயர்வுடன் கூடிய அழகான நாட்களையும் கூட நாங்கள் சந்திக்க தொடங்குகின்றோம். இந்த முறை சற்று வித்தியாசம் என்று சொன்னாலும் வழக்கமாக அப்படித்தான் நிலைமைகள் மாறி வருகின்றன. இந்த நிலையில்தான் புதிய புதிய ஸ்பீஷீஸ் வந்து புதிய இடங்களுக்கு நகர்ந்து வருகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உயிரினங்கள் தங்களுக்கு பொருத்தமான வாழ்விடங்களை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பை இந்த காலநிலை மாற்றம் கொடுத்திருக்கின்றது. எனவே அந்த வாய்ப்பை அவை பயன்படுத்தித்தான் புதிய பகுதிகளில் தங்களது இனங்களை அவை பெருக்கி வருகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு டைப் ஆஃப் டாம்சல் ஃப்ளை, இது வந்து ஸ்கார்லட் புல்லட் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய சயின்டிஃபிக் நேம் என்று சொல்லி பார்த்தால் எனல்லாக்மா பிக்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊசி தும்பிகள் வந்து 2016 நியூ பிரான்ஸ்விக்கில் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அந்த ஏரியாஸில் வந்து வெவ்வேறு இனங்கள் இப்போது புதிதாக தென்படுகின்றன. கலவுளான தும்பிகளாகவும் கூட இவை இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கிறது. டாம்சல் ஃப்ளைஸை பொறுத்தளவில் இவை வந்து டிராகன் ஃப்ளைஸிலும் பார்க்க சிறியவையாக இருக்கும், தும்பிகளிலும் பார்க்க சற்று சிறியவையாக இருக்கும். ஆனால் அவற்றின் அந்த இறக்கைகளை வந்து மேல் பக்கமாக பெரும்பாலும் அவை வைத்திருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் டிராகன் ஃப்ளைஸ் வந்து பக்கவாட்டில் விரியக்கூடிய இறக்கைகளை கொண்டிருக்கும். ஒரு முக்கியமான வேறுபாடு இது. இந்த டாம்சல் ஃப்ளைஸுக்கும் டிராகன் ஃப்ளைஸுக்கும் இடையில் அவதானிக்கக்கூடிய வேறுபாடுகள் இவை என்பது தொடர்பாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அங்கிருக்கக்கூடிய பூர்வீக இனங்கள் என்று சொல்லி பார்த்தால் அவை வந்து கொஞ்சம் குளிரான அங்கிருக்கின்ற வழக்கமாக நீடிக்கின்ற அந்த காலநிலைக்கேற்ற வகையில் தங்களை வாழ்வதற்கு தகவமைத்து வைத்திருக்கின்றன. அதில் இந்த கனடா ஒயிட் ஃபேஸ், மஸ்கெக் எமரால்ட் என்று சொல்லப்படுகின்ற தும்பி இனங்கள் எல்லாமே அங்கு வாழக்கூடியவையாக இருக்கின்றனவாம். ஆனால் இப்போது காலநிலை மாற்றம் அவை இதுவரைக்கும் வாழ்ந்த அந்த சூழ்நிலையை நிறைவே மாற்றியிருக்கின்றது. குளிர் கொஞ்சம் குறைவாக வெப்பம் அதிகமாக மாறுகின்ற போது அவற்றினால் அங்கு தொடர்ந்து வாழ முடியாத ஒரு நிலையும் இருக்கும். அதுக்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து என்னென்னு சொன்னால் இப்போது வந்திருக்கக்கூடிய அந்த நியூஎஸ் ஸ்பீஷீஸ் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் பாப்புலேஷன்ஸோடு உணவுக்காக போட்டியிடும். எனவே இருக்கின்ற உணவைத்தான் அந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய குடியேறிகளும் கூட பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதன் நிலையில் உணவு பிரச்சனை ஏற்படுவதன் காரணமாகவும் கூட அது அங்கிருக்கின்ற அந்த நேட்டிவ் ஸ்பீஷீஸுக்கு பெரும் ஆபத்தானதாக இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் இந்த கட்டுரை வந்து காலநிலை மாற்றத்தின் ஒரு முக்கியமான விளைவு தொடர்பாக ஆராய்கின்றது. 11:08 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: என்னடா வேலையை பார்க்காம சினிமாவில் வேற ஹீரோ மாதிரி பாடிக்கிட்டு இருக்க, பொழுதாச்சுடா வேலையா?

0: பாட்டுக்கொரு பண்பலை
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: அவ்வளவு சந்தோஷம்.
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
1: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்கட் அண்ட் ஈவெண்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
11: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
12: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
11: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
12: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ,
11: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
12: அழகோ அழகு. 647-787-3784.
13: The station with the best music.
14: It's East FM.
15: It's East FM.
16: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: வந்தது.
1: நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 11:21 இருக்கின்றது. குங்குமம் சாரி புட்டிக்கின் 9வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த சனி ஞாயிறு 2 தினங்கள் மாபெரும் மலிவு விற்பனையும் டென்ட் சேலும். 4 செமி சில்க் சாரீஸ் $100, 2 சாஃப்ட் செமி சில்க் சாரீஸ் $100, 2 செட்டிநாடு காட்டன் சாரீஸ் $100, பனாரஸ் சாரி $150, பிரைட்மேட் சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சில்க் சாரி ஃப்ரம் $150, காஞ்சிபுரம் சாரி ஸ்டார்டிங் ஃப்ரம் $200, மணவரை கூரை சாரி விஷேட விலையில், கிட்ஸ் கிளோத்ஸ் ஃப்ரம் $10, இன்னும் பல ஆடைகள் மலிவு விலையில். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ஆரஞ்ச் பில்டிங் யூனிட் 114 குங்குமம் சாரி புட்டிக், 4162-4552-0511. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் ஒன்று வெளியிட்டிருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கண்ட்ரீஸ் லிஸ்ட் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் கனடாவின் இடம் வந்து சற்று பின்தங்கி இருக்கக்கூடிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். கனடாவின் இடம் இப்போது 19வது இடமாக அந்த லிஸ்டிலே இருக்கின்றதாம். அதிலும் அமெரிக்காவுக்கு பின்னாகத்தான் அந்த கனடாவின் இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றது. ஆனால் 2024 2023 என்று சொல்லி பார்த்தால் அந்த ஆண்டுகளில் கனடாவுக்கு வந்து ஒரு நல்ல மிகச்சிறந்த இடம் கிடைத்திருக்கின்றது என்பதைத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இப்போது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றங்கள் வந்து கொஞ்சம் வியப்பாகவும் இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. US நியூஸ் பெஸ்ட் கண்ட்ரீஸ் ரேங்கிங் அதன் முடிவுகள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கனடாவின் அந்த ப்ரீவியஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் என்று சொல்லி பார்த்தால் 2024 4வது இடத்திலே இருந்திருக்கின்றதாம் கனடா. 2023 2வது இடத்தையும் கூட அது பிடித்திருக்கின்றது. ஆனால் இப்போது ஒரு 19வது இடத்திற்கு அது கொஞ்சம் பின்தங்கி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு ரேங்கிங் எப்படி செய்யப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால் ஒரு 100 ஸ்டாட்டிஸ்டிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அவற்றின் அடிப்படையில் தான் இவர்கள் வந்து ஒரு 8 பரந்துபட்ட கேட்டகரிஸை கன்சிடர் பண்ணித்தான் இந்த ரேங்கிங்கை செய்கின்றார்கள். ஒரு 100 கண்ட்ரீஸ் வந்து இங்கு இவால்வேட் பண்ணப்படுகின்றன என்பதைத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மிக முக்கியமான சர்வதேச நிறுவனங்கள் யுனைடெட் நேஷன்ஸ் மற்றும் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்பரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் போன்றவை கொடுக்கின்ற தகவல்கள் வந்து இங்கு முக்கியமான தரவுகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் தான் இந்த ரேங்கிங் செய்யப்பட்டிருக்கின்றது. US நியூஸ் பெஸ்ட் கண்ட்ரீஸ் ரேங்கிங் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் தான் கனடா இந்த வருடம் சற்று பின்தங்கி இருக்கின்றது. இருந்தாலும் கூட கனடா ஒரு மிகச்சிறந்த நாடு என்பது தொடர்பான விமர்சனங்கள் தான் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஒரு சில தனித்த அளவீடுகள் என்று சொல்லி பார்த்தால் கலாச்சாரம் மற்றும் இந்த சுற்றுலா பிரிவுகளில் கனடா உலக அளவில் 8வது இடத்தை பிடித்து தனது உயர்ந்த தரவரிசையை அது வைத்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. இது வந்து பாரம்பரியம் மற்றும் சுற்றுலா தொடர்பான முன்னேற்றங்கள் அல்லது இந்த லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி மொழி பன்முகத்தன்மை போன்றவற்றை ஆராயக்கூடிய பிரிவாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் ஒரு சில விடயங்களில் சற்று பின்தங்கியிருப்பதன் காரணமாக இந்த முறை வந்து ஒரு 19வது இடத்தில் கனடா இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 11:25 ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417
3: AJAX Mitsubishi இல் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் மைல்ட் ஹைபிரிட் பர்ச்சேஸ் களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
7: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:37 நிமிடமாக இருக்கின்றது. குளோபல் கார் மேக்கர்ஸ் சைனாவிடம் இருந்து இப்போது எதிர்கொள்ளக்கூடிய போட்டி தொடர்பான ஒரு பெரிய கட்டுரை தான் இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. US, யூரோப்பியன் அண்ட் ஜப்பானீஸ் பிராண்ட்ஸ் வந்து சைனாவிலிருந்து வரக்கூடிய அந்த போட்டியை வந்து எதிர்கொள்ள முடியாமல் இப்போது திணறி வருகின்றன என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. EVs தொடர்பாகத்தான் அதிகம் பேசப்பட்டிருந்தது. ஆனால் அதை தாண்டி அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு தேவையான பேட்டரிஸ் அல்லது டிசைன் சாஃப்ட்வேர் என்று சொல்லி எல்லா துறைகளிலும் இப்போதைய போட்டி சைனாவிடமிருந்து இந்த பெரும் நிறுவனங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆட்டோ சைனா 2026 என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு கண்காட்சி ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. அதில் மிக முக்கியமான கார் மேக்கர்ஸ் அதன் தலைவர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய கண்காட்சி, அதில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள், சைனா எந்தளவுக்கு இந்த துறையில் முன்னேறி இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆட்டோ சைனா 2026 பொறுத்தளவில் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார் ஷோ என்று சொல்லித்தான் அதனை விவரித்திருக்கிறார்கள். மிக மிக உயர்ந்த நிலையில் வந்து ஆட்டோமேஷன் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மிக மிக விரைவாக அங்கு ஏற்பட்டிருக்கின்றமை தொடர்பாகத்தான் அதில் மிக முக்கியமான உண்மைகளை ஏனைய கார் மேக்கர்ஸ் வந்து புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஷங்காயிலே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டட் ஃபேக்டரி அங்கு விசிட் பண்ணியிருக்கக்கூடிய ஹோண்டா நிறுவனத்தின் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், எங்களுக்கு இதே மாதிரி உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லித்தான் அவர் ஒரு கருத்தை பகிர்ந்திருப்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதில் ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாடுகள், வளர்ந்த நாடுகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்று சொன்னால், இப்போதைய இந்த மாற்றம் என்பது வெறும் இந்த மின்சார வாகனங்களை பற்றியது என்று சொல்லி மட்டும்தானா நம்பிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மை அதுவல்ல. அடுத்த தலைமுறைக்கான அந்த தொழில்நுட்பத்தை வந்து பெரும்பாலும் சீனாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் முழுமையான ஆதிக்கத்திற்குள் கொண்டு வர இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. கார்ஸ் இவற்றை தாண்டியும் கூட மிக விரைவான தொழில்நுட்ப வளர்ச்சியை சைனா பல பொருட்கள் தொடர்பாக காட்டுகின்றது. 2016 தொழில்நுட்பம் தொடர்பான அதன் கேட்டகரிஸ் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து 163 இருந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் தொடர்பான பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்திருக்கின்றதாம், 163. ஆனால் இப்போது என்று சொல்லி பார்த்தால் 315 அதிகமான ப்ராடக்ட் கேட்டகரிஸை அது உற்பத்தி செய்து இனிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. இதில் பெரும்பாலானவை வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அவற்றுக்கு தேவைப்படக்கூடியவையாக இருக்கின்றன. பேட்டரிஸ், அதற்கான கம்போனன்ட்ஸ் மற்றும் மேனுஃபேக்சரிங் மெஷினரிஸ் உட்பட பல தொழில்நுட்ப உபகரணங்கள் வந்து சைனாவில் உற்பத்தி செய்யக்கூடியவையாகவும் இருக்கின்றன. அதுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களையும் சைனாவே உருவாக்கி தருகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தி இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அது செய்திருக்கக்கூடிய கணிப்பீட்டின் அடிப்படையில் பார்த்தால், ஏனைய அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸ் அங்கு வந்து ஒரு சிறிய எலக்ட்ரிக் எஸ்யூவி ஒன்றை உற்பத்தி செய்வதிலும் பார்க்க, சைனாவில் உற்பத்தி செய்கின்ற போது 30% அது சீப்பாக கிடைக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் அங்கு வந்து லோவர் பேட்டரி கோஸ்ட் மற்றும் விரிவான சப்ளை செயின்ஸ் எல்லாம் இருக்கின்றது. எனவே இதன் காரணமாக விலை குறைவாகவே விற்கப்படக்கூடிய வகையில் அவை உருவாக்கப்படக்கூடியதாகவும் கூட இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு பெருமாற்றத்தை சாத்தியமாக்குவதற்கு சைனாவின் அரசாங்கம் பல்லாண்டு காலம் உழைத்திருக்கின்றது. பெரிய அளவிலே இந்த புதிய நிறுவனங்களுக்கான ஆதரவை அது நிதி மூலமாக கொடுத்திருக்கின்றது. அண்மை ஆண்டுகளில் மட்டுமே இந்த மின்சார வாகனங்கள் மற்றும் அவற்றுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பேட்டரிஸ் தொடர்பான உற்பத்திக்கு சைனா வந்து டென்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்து முதலீடு செய்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான சப்சிடீஸ் வந்து தொடர்ச்சியாகவே யூரோப்பியன் யூனியன் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டாலும் கூட, அங்கிருக்கக்கூடிய சைனாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவதற்கு
இந்த சப்சிடிஸ் நிறையவே உதவி இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய கார்களையும் சரி, அதற்கான அந்த டெக்னாலஜி தொடர்பான உற்பத்தி பொருட்களையும் சரி, குறைவான விலையில் கொடுப்பதற்கான வாய்ப்பை அது வழங்கியது. எனவே உலக சந்தையில் வந்து அதன் ஆதிக்கம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய நிலைமையும் கூட அது உருவாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். சைனாவில் இருக்கக்கூடிய டெக் ஜாயன்ஸ் என்று சொல்லி பார்த்தால் ஒரு சில முக்கியமான நிறுவனங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. ஜியோமி மற்றும் ஹுவாவே, அலிபாபா போன்ற நிறுவனங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை உற்பத்தி செய்து வருகின்றன. அதே நேரம் மிக உயர்ந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய பல்வேறுபட்ட மாற்றங்களையும் கூட அது தனது அந்த கார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அவை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த புதிய கார்கள் என்று சொல்லி பார்த்தால் இந்த சாஃப்ட்வேர் மென்பொருட்கள் மூலமாகத்தான் அவை கட்டுப்படுத்தப்படுகின்றன. இவற்றில் வந்து டிரைவர் அசிஸ்டன்ஸ் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம், அதை தாண்டி பல்வேறுபட்ட புதிய உள்ளடக்கங்களும் கூட சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். அதில் முக்கியமாக ஒரு நிறுவனம் வந்து பேசப்படுகின்றது, ஜியோமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கார் உற்பத்தி நிறுவனம். இது வந்து பெய்ஜிங்குக்கு வெளிப்புறமாக தனது இவி ஃபேக்டரியை வந்து வைத்திருக்கின்றதாம். அதில் அந்த ஃபேக்டரிக்கு போனவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலே பார்த்தால் ஒவ்வொரு 76 செகண்ட்ஸுக்கும் ஒரு புதிய கார் தயாரிக்கப்பட்டு அது அந்த ப்ரொடக்ஷன் லைனின் மூலமாக வெளியிலே வரக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கின்றது என்பது பெரும் ஒரு ஆச்சரியம் தரத்தக்க தகவலாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு அந்த உற்பத்தி விரிவாக்கம் அங்கு மிக மிக உயர்ந்ததாக காணப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஜியோமி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் வந்து வெறும் 2024 தான் அதன் முதலாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை அறிமுகம் செய்திருக்கின்றது. ஆனால் அது இப்போது ஒன் ஆஃப் த சைனா ஸ்டாப் செல்லிங் பிராண்ட்ஸாக மாறியிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதன் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த அளவுக்கு அது விரைவான வளர்ச்சியை பெற்றதுக்கு என்று சொல்லி பார்த்தால் அதன் அந்த கார்களை வந்து ஸ்மார்ட் போன்ஸோடு விரைவாக தொடர்பு படுத்தி கொள்ள முடியுமா, நிறைய ஆப்ஸையும் கூட அது வழங்குகின்றது. அதே நேரம் ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸின் அவை கூட இந்த கார் சிஸ்டத்தோடு தொடர்பு கொண்டவையாக உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் சிஸ்டத்தின் ஊடாக எல்லாமே ஒன்றாக இணைக்கப்பட்டவையாக இருப்பது வந்து பாவனையாளர்களுக்கு பெரும் வசதியாக இருப்பதன் காரணமாக அதன் விரைவான வளர்ச்சி அங்கு அவதானிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிவாய்டி அது ஏற்கனவே உலக பிரபலமான ஒரு எலக்ட்ரிக் காராக மாறியிருக்கின்றது. அதன் அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம் வந்து மிக மிக உயர்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. வெறும் ஒரு 5 மினிட்ஸுக்குள் நீங்கள் சார்ஜ் போட்டாலே ஒரு 400 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு பயணிக்கக்கூடியதாக இருக்குமா. இது வந்து சாதாரணமாக ஒரு பெட்ரோல் நிரப்பக்கூடிய ஒரு நேரம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை அந்த சார்ஜ் பண்ணுவதற்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகவே செலவிட வேண்டியதாக இருக்கும். இந்த நிலையில் பிவாய்டி உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம் வந்து உலக பிரசித்தத்தை அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. வெறும் 5 மினிட்ஸில் 400 கிலோமீட்டர் வரைக்கும் கூட சார்ஜ் பயணிக்கக்கூடிய அந்த சார்ஜிங்கே அதனால் கொடுக்க முடியும் என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி அந்த எக்ஸ்பெங்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம் அது வந்து என்ன சொல்லுகின்றதுன்னு சொன்னால், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை தாண்டி நாங்கள் இப்போது ஹியூமனாய்டு ரோபோஸ் மற்றும் ஃப்ளையிங் கார்ஸ் தொடர்பாக கவனம் செலுத்தி வருகின்றோம். எனவே அடுத்த தசாப்தத்தில் எங்களது கார் கம்பெனி வந்து ஒரு ரோபோட்டிக்ஸ் கம்பெனியாகவும் கூட மாறும் என்பது தொடர்பான ஒரு நம்பிக்கையும் கூட அந்த நிறுவனத்தின் சிஇஓவினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்படி சைனாவில் அந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் வந்து மிக மிக பெரியதாக மாறியிருப்பதன் விளைவாக உலக அளவிலே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கார் நிறுவனங்கள் அது வந்து பெரும் சிக்கலை சந்தித்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் டெஸ்லா நிறுவனமோ அல்லது பிஎம்டபிள்யூ கூட தங்களது கார் உற்பத்தி தொழிற்சாலைகளை சைனாவுக்குள்ளே வைத்திருக்கின்றன. ஜெனரல் மோட்டர்ஸ் போன்றவையும் கூட அங்கு உற்பத்தி ஆலைகளை வைத்திருக்கின்றன. இவற்றுக்கான தொழில்நுட்பம் போன்றவற்றை அந்தந்த நிறுவனங்கள் தான் வழங்கும். அங்கு வந்து வெறும் உற்பத்தி, அதாவது மனித உழைப்பை பயன்படுத்தி அந்த உற்பத்தி மட்டுமே நடத்தப்படும், கொஞ்சம் குறைவான விலையில் கார்களை உற்பத்தி செய்வதற்கு. ஆனால் இப்போது நிலைமை பெருமளவிலே மாறியிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சைனாவே இந்த பிஎம்டபிள்யூவோ அல்லது டெஸ்லாவோ கொடுக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியிலும் பார்க்க மிக உயர்வான டெக்னாலஜிஸை வந்து அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக
தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து இப்போது இந்த குளோபல் கார் மேக்கர்ஸ் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய மிக புதிய அச்சுறுத்தல் என்பது தொடர்பாகவும் கூட இந்த கட்டுரையில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. சைனாவின் அந்த புதிய வளர்ச்சி தொடர்பாக 11:47 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

11:52 நிமிடமாக இருக்கின்றது. நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய வெளிச்சமிக்க அழகான பகல் பொழுது என்று நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கின்றோம். எரிபொருள் விலையிலும் கூட நல்ல மாற்றம் தொடர்ந்து வருகின்றது. இன்றைக்கு 9% விலை குறைவு ஏற்பட்டிருக்கின்றது. நாளைக்கு இன்றிலும் பார்க்க இன்னும் ஒரு 3% குறைவான விலையில் நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் கூட சொல்லிக்கொண்டு, இதுவரை நேரமும் வியாழக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு, இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: Your favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569. 647-962-1569.
5: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 Bayview Avenue, 905-883-9109.
6: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள். ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள். ஜானிஸ் ஷான், 6478910742.
7: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்இன் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 முதல் இரவு 9 வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 முதல் இரவு 9 வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன், 416-844-7390.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 28 2026 வியாழக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொராண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கு ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வர தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தீங்கன்னு சொன்னாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அதே போன்று மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, அப்படியே வந்து நாங்கள் வெளியே காலநிலையை பார்க்கலாம். வெளிச்சத்தோடு கூடிய ஒரு அழகான வியாழனாகத்தான் இருக்கின்றது. அப்பப்போ வந்து கொஞ்சம் மேகம் வந்து போகிற காட்சியை நாங்கள் பார்க்கலாம். இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 20 இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 4 மணி அளவில் இந்த 20 நாங்கள் பெற இருக்கிறோம் அப்படின்னு. அதே போன்று நாளைக்கு முற்றுவதாக சூரிய வெளிச்சம் 23 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இனி வருகின்ற நாட்களில் கூட சிறப்பான காலநிலைகள் தான், 20களுக்கு மேலான காலநிலையும் வெளிச்சத்தோடு கூடிய நாட்களாகவும் தான் தொடர்ந்து இருக்கப் போகின்றன. அதே போன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் உங்களுக்கு, அதாவது எரிபொருள் விலை நேற்றிலிருந்து இன்றைக்கு வந்து 8% குறைவடைந்திருந்தது. அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இன்னமும் 3% குறைவடைய இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 3% குறைவடைய இருக்கின்றது. 12:03. சரி, இன்றைக்கு எங்களுடைய இஸ்லாமிய நண்பர்களை பார்த்தீங்கன்னா நேற்று சிலர் கொண்டாடியிருப்பாங்க, அல்லது இன்றைக்கு வந்து ஹஜ் பெருநாளையும் கொண்டாடுகின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நேரம் 12:10. வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். சிட்டி ஆஃப் டொரண்டோ ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கின்றது. அதாவது கனடாவிலே இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் இன்னும் ஒரு சில வாரங்கள், 2 வாரங்கள் தான் இருக்குன்னு சொல்லலாம், தொடங்க இருக்கின்றது. இந்த நிலையிலே கனடா சிட்டி என்பதை விட கனடா வந்து கூறியிருக்கிறது என்ன என்று சொல்லி பார்க்கையில், இப்போது வந்து இந்த சாக்கர் நடைபெறுகின்ற மைதானங்களுக்குள் செல்லும் போது நீங்கள் பல விதிமுறைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். என பலரும் கூடுகின்ற ஒரு இடமாக இருக்க போகிறது. உலகெங்கிலும் இருந்தும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ், அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வர இருக்கின்றார்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. சரி, இந்த நிலையில தான் இது தொடர்பான சில விதிமுறைகள் இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. நோ பிஃபோர் யூ கோ அப்படின்னு சொல்லி இது டொரண்டோவுக்கானது. அந்த கைடு இருக்கின்றதாம், அந்த அதில் வந்து ஏராளமான ரூல்ஸ், நீங்கள் ஸ்டேடியத்துக்கு அடுத்தடுப்பில் போகாமல் போகிறதுக்கு முதலே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்காக நோ பிஃபோர் யூ கோ அப்படின்னு சொல்லி ஒரு கைடு இருக்கின்றதாம். அதில் என்ன விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கையில், குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் நீங்கள் மைதானத்துக்குள்ளே ஆல்கஹோல் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாஸ்போர்ட், வேலிடான பாஸ்போர்ட்டை மட்டும்தான் காட்ட வேண்டும். வேறு எந்த ஐடியும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. டிரைவர்ஸ் லைசன்ஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நாட்டினுடைய நேஷனல் ஐடி கார்டாக இருக்கலாம், எதுவுமே வந்து, அல்லது வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதாம். பாஸ்போர்ட் மட்டும்தான் நீங்கள் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. கடுமையான டைட்டு செக்யூரிட்டி மற்றும் ஐடென்டிஃபிகேஷன் ரூல்ஸ் எல்லாம் இங்கே அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். டொரண்டோ சொக்க

சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேக்கிற்கான அளவுகள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கிளியர் பிளாஸ்டிக் வைனல் அல்லது பிவிசி பேக்ஸ் இது வந்து 12 6 12 இப்படி என்று சொல்லி அளவிட்டை கொண்டதாக இருக்கின்றது. அதே போன்று சிறிய கிளச் பர்சஸ் அல்லது வந்து வாலெட்ஸுக்கான சைஸ் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சில இதுக்கான விதிமுறைகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு அனைத்து பேக்ஸும் வந்து ஸ்டேடியம் என்ட்ரன்ஸில் பரிசோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லோருடைய பாதுகாப்பிற்காகவும் இதுவும் ஒரு நல்ல விடயம் தான். நிம்மதியாக இருந்து நீங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கும் இது ஒரு வசதியாக இருக்கும். டொரோனோவை பொறுத்தளவில் 6 மேட்சஸ் இங்கே நடக்கப் போகின்றது என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். டொரோண்டோவிலே June 12 அந்த முதலாவது ஈவெண்ட் வந்து நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12:13 வாட்ஸ்அப் டொரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: சென்டர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Committee. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
5: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் அனைத்து விதமான காப்புறு

நேரம் 12:24 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அடித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வார இறுதியிலே நீங்கள் டிவிபி கார்டன் எக்ஸ்பிரஸ் வே பகுதியில் செல்வதாக இருந்தால் நீங்கள் மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வது நல்லது, அல்லது முன்கூட்டியே அதற்குரிய திட்டமிடலை செய்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கிறது. 3 பிளாக் பஸ்டர் கன்சர்ட்ஸ் இடம்பெற போகிறதாம். அதே போன்று ஒரு மேசிவான சைக்கிளிங் இவெண்ட்டும் இடம்பெற போகிறது. அதோடு சிறந்த காலநிலை வேர் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே நிறைய பேர் ரோட்ல இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அந்த பகுதியில் செல்ல இருப்பவர்கள் சிறிய சில சில இடங்களில் வந்து பெரிய அளவு ரோட் க்ளோஷர்ஸ் இருக்க போகிறது. அதே போன்று டிரான்சிட் ஷட் டவுன்ஸ், பொது போக்குவரத்துக்கள்ல அந்த சேவைகளில் வந்து மாற்றங்கள் இருக்கும், சில இடங்களில் நடைபெறாது அப்படின்னு சொல்லியெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். குறிப்பாக டிவிபி கார்டன் எக்ஸ்பிரஸ் வேயை பொறுத்தளவில் முழுமையான டிவிபியும் வந்து அதிகாலை 2 மணி ஞாயிற்றுக்கிழமை மூடப்பட்டிருக்குமாம். காலை 6 மணியிலிருந்து மன்னிக்கவும் 2 மணியிலிருந்து மூடப்பட போகிறது அதிகாலை. ஆனால் 6 மணியிலிருந்து இந்த பைக் ஃபார் பிரெயின் ஹெல்த்னு சொல்லி அந்த சைக்கிளிங் இடம்பெற போகிறது. அதற்காகத்தான் அதிகாலை 2 மணிக்கு அதை மூட இருக்கின்றார்கள் டிவிபியை வந்து முழுமையாக. அதே போன்று இந்த க்ளோஷர் லேக் ஷோ ப்ளோவார்டு வரையில் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கார்டனர் எக்ஸ்பிரஸ்வேயை பொறுத்தளவில் அனைத்து லேன்களும் மூடப்பட்டிருக்குமாம். சவுத் கிங்ஸ்வே இது எக்டோபிகோவில் இருந்து டிவிபியினுடைய ஆரம்பம் வரையில் இருக்கும், அதாவது சிட்டியினுடைய ஈஸ்ட் எண்ட் வரையில் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மாலை 4 மணி அளவில் தான் இது திறக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். அதே போன்று டிடிசி லைன் 2 நிறைய இடங்களில் வந்து சர்வீஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோட்ரெயின் சர்வீஸில் கூட சில இடங்களில் சேவைகள் வந்து தடைப்படுகின்றன. ஆகவே அந்த பொது போக்குவரத்துக்களை எடுப்பவர்கள் அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். 12:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஆண்டாரியோவின் பாதுகாப்பு தொழில்துறையில் முதலீடுகளையும் வளர்ச்சியையும் மேம்படுத்தும் திட்டத்தினை மாகாண அரசு வெளியிட்டுள்ளது. 43,000 வேலைவாய்ப்புகளை இந்த விரிவாக்கங்கள் உருவாக்கும் என்றும், மாகாண பொருளாதாரத்தில் $6 பில்லியன் சேர்ப்பதுடன் 2035 ஆண்டுக்கு முன்னர் ஆண்டுதோறும் $400 மில்லியன் வரி வருமானத்தை அரசுக்கு ஈட்டித்தரும் எனவும் ஆண்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் புதிய அரசினை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எப்போது வேண்டுமானாலும் கவிழ்ப்பார் எனவும், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் ஆகியோரை ஸ்டாலின் தான் அனுப்பினார் என்றும் கூறப்படுவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரித்துள்ளது. தாவேக அரசு கவிழ்வதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் அது கூறியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்டுகளின் ஆதரவே அரசுக்கு போதுமானது எனவும், வேறு தரப்புகள் ஆதரவை சட்ட நெறிகளுக்கு புறம்பாக பெற வேண்டிய அவசியமில்லை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதிமுகவினருக்கு எந்த சலுகைகளையும் கொடுத்து தாவேகாவை அழைக்கவில்லை எனவும், திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க மேற்கொண்ட முயற்சிகள் அதிமுகவினர் மத்தியில் ஏற்படுத்தியுள்ள அதிருப்தியினை அடுத்தே அவர்கள் தாவேகாவை நாடி வருவதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் அரசாங்கம் உறுதியாகவே உள்ளது என மாகாண சபைகள் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வுகளை கண்டவுடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த அறிக்கையினை பாராளுமன்ற தெரிவுக்குழு விரைவில் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: வீடொன்றி வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 647 Oh My Home
3: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-23
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

12:45 இஸ்டெஃபோட அகவட்சப் ரொண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஒன்டாரியோ அரசாங்கம் இன்றைக்கு வந்து ஒரு புதிய விடயத்தை, அதாவது ஒரு புதிய முதலீடு தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில், பாதுகாப்பு துறையிலே வந்து தாங்கள் வருகின்ற 10 ஆண்டுகளுக்கு தங்களுடைய திட்டம் என்னவாக இருக்க போகிறது அப்படி என்று சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்றினை வந்து இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். பிரீமியர் டக்ஃபோர்டு அவர்கள் இது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார். இதன் மூலம் பார்க்கையில் 43,000 வேலைவாய்ப்புகள் ஆண்டாரியோவுக்கு கிடைக்கும் அப்படி என்று சொல்லியும், அது மாத்திரமில்லாமல் 6 பில்லியன் டாலர்ஸை வந்து மாகாணத்திற்கு இது வழங்க இருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் வருகின்ற 2035 ஆண்டிற்குள் வருடா வருடம் ஒரு 400 மில்லியன் டாலர்ஸை வந்து இது வருமானமாக ஈட்டித்தரும் அப்படி என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றதாம். இது தொடர்பாக இன்றைக்கு வந்து அவர் ஒட்டாவாவில் இடம்பெற்ற ஒரு மீட்டிங்கிலே வந்து தெரிவித்திருக்கின்றார். கேன்செக் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில், அந்த மீட்டிங்கில் வைத்து தான் இது தொடர்பாக அவர் அறிவித்திருக்கின்றார். அதே போன்று கனடா மற்றும் அதனுடைய நட்பு நாடுகள் எல்லாமே தங்களுடைய தேசிய பாதுகாப்பு திட்டங்களிலே வந்து ஜெனரேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய ஒரு முதலீடாக இது பார்க்கப்படுகின்றது. இது வந்து எங்களுடைய ஒன்டாரியோவையும் தொழில்துறை வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதற்கு உதவக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நல்ல ஊதியம் தரக்கூடிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு, உள்நாட்டு மற்றும் நட்பு நாடுகளினுடைய பாதுகாப்பு இந்த விநியோக சங்கிலிகளில் வந்து ஒரு நம்பகமான பங்காளியாக எங்களுடைய ஒன்டாரியோ மாகாணத்தின் பங்கையும் வந்து வலுப்படுத்துவதற்கு இது உதவும் அப்படி என்று சொல்லியும் இவர் தெரிவித்திருக்கின்றார். கனடாவை பொறுத்தளவிலே வருகின்ற 10 ஆண்டுகளிலே பாதுகாப்பு செலவினங்களை 3.5% அதிகரிக்க அப்படி என்று சொல்லி, ஏற்கனவே கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் நேட்டோ நாட்டு அந்த நட்பு நாடுகளிடம் ஏற்கனவே தெரிவித்திருந்ததும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில தான் ஒன்டாரியோ அரசாங்கமும் இப்படி இந்த பாதுகாப்பு துறையிலே வந்து வருகின்ற 10 ஆண்டுகளில் தங்களுடைய முதலீடு தொடர்பாகவும் அறிவித்திருக்கின்றது. 12:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடைபெற இருக்கிறது, மகிழ்ச்சியான செய்திதான். ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், இதிலே மக்கள் ஹியூமன் டிராஃபிக்கர்ஸ் கூட இருப்பார்கள். ஆகவே இந்த கடத்தல் சம்பவங்களும் சில வேளைகளில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது தொடர்பாக அவதானமாக இருப்பதற்கும் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் அரசாங்கம் ஏராளமான செலவினங்களை செய்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: music
1: on your favorite station 102.7
0: East FM.
2: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில். ஸ்வர சங்கமம் 2026 TicketMaster.ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ்
5: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
6: 4-8-0-7-4. அத்துடன் 2 years ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். உங்கள் கிரெடிட் லோ ஆக இருந்தாலும் வாகனம் ஒன்றை பெறும் வாய்ப்புள்ளது. தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் C, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

நேரம் 1:01 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த இலை தொழிற்காலத்தில் இன்றைய நாள், அதாவது 28ஆம் தேதி என்ன வானிலையாக இருக்குது போது என்று சொல்லி பார்த்தால், 18 இருக்கின்றது, 20 என்ற அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். 4 மணி அளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெறுவோம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளைக்கு 23 அதிகூடிய வெப்பநிலை, தொடர்ந்து வருகின்ற நாட்களில் கூட 20களுக்கு மேலான சிறந்த காலநிலை தான். அதேபோன்று வெளிச்சமான சூரிய வெளிச்சத்தோடு கூடிய காலநிலையாகவும் இருக்க போகிறது. அதேபோன்று நீங்களும் எங்களோட 102.7 ஊடாக இணைந்து கொள்ளலாம், அல்லது கொஞ்சம் தொடர்புக்கு அங்கால இருக்கிறீங்க அப்படி என்று சொன்னால், எந்த இடத்திலிருந்தும் eastfm.ca ஊடாக உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தீங்கன்றாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம். அதேபோன்று eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அதே வழியில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ் ஊடாகவும், யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் பார்த்து மகள முடியும். eastfm தொடர்பான அனைத்து விடயங்கள் 416-824-1212, 416-824-1212, 412-1212, 1212 அல்லது மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com.

1:08 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. குங்குமம் சாரி புட்டிக்கின் 9வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த சனி ஞாயிறு 2 தினங்கள் மாபெரும் மலிவு விற்பனையும் டென் சேலும். 4 செமி சில்க் சாரீஸ் $100, 2 சாஃப்ட் சில்க் சாஃப்ட் செமி சில்க் சாரீஸ் $100, 2 செட்டிநாடு காட்டன் சாரீஸ் $100, பனாரஸ் சாரி $150, பிரைட் மெய்ட் சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சில்க் சாரி ஃப்ரம் $150, காஞ்சிபுரம் சாரி ஸ்டார்டிங் ஃப்ரம் $200, மணவரை கூரை சாரி விசேட விலையில், கிட்ஸ் கிளோத்ஸ் ஃப்ரம் $10, இன்னும் பல ஆடைகள் மலிவு விலையில். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ஆரஞ்சு பில்டிங் யூனிட் 114 குங்குமம் சாரி புட்டிக், 416-452-0511. 1:09 இருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாசிட்டிவான செய்தி தான் என்ன என்று சொன்னால், பேங்க் ஆஃப் கனடா ஒரு அறிக்கை ஒன்றை தெரிவித்திருக்கின்றது. இன்றைக்கு ஒரு 42 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையாக இது வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், என்னதான் இந்த அமெரிக்காவினுடைய டெரிஃப் ஆகட்டும் அல்லது வந்து இப்போது இருக்கக்கூடிய இந்த புவிசார் அபாயங்களாக இருக்கட்டும், ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க், அதே போன்று இந்த அன்சர்டினிட்டி இருக்கின்றது, ஒரு நிச்சயமற்ற தன்மை, ஒரு இன்னொரு பக்கமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நாங்களே உருவாக்கி நாங்களே அதனால் ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறோம். சரி, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் இதுக்குள்ள கூட ஒரு மாதிரி சவாய் பண்ணி கனடா இருக்கிறதுன்னு சொல்லித்தான் இந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறது. அதாவது எங்களுடைய அந்த பொருளாதார நிலைமை என்பது ஒரு ரெசிலியண்டானதாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி இந்த அறிக்கை வந்து ப்ரூவ் பண்ணி இருக்கின்றதாம். பொருளாதார ரீதியாக நாங்கள் ஒரு நிலையான ஒரு மீள்தன்மையை கொண்டதாக இருக்கிறது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டுக் கொள்ளும். அப்படி இருக்கட்டும், அதை போன்று முன்னேறி வரட்டும் அப்படி என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சராசரி கனடியனுக்கு வந்து டக்குண்டா அந்த வித்தியாசம் தெரியாதுதான். ஆனால் உண்மையில் வந்து இப்படித்தான் நிலை இருக்கிறது. ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்தா கூட நான் எங்களுடைய நிதி அமைப்பு வந்து மீள்திறன் மிக்கது என்றதை நிரூபித்திருக்கின்றது அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இது யார் என்று சொன்னால், பேங்க் ஆஃப் கனடாவினுடைய சீனியர் டெபுட்டி கவர்னர் கரோலின் ராஜர்ஸ் அவர்தான் இது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார். இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் இது தொடர்பான மன அழுத்தத்தில் இருக்கலாம் அப்படி என்று சொல்லி தன்னால் உணர்ந்து கொள்ள முடியுது அப்படி என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார். இருந்தாலும் அதை சமாளித்து தங்களுடைய கடனை எல்லாம் கட்டக்கூடிய குடும்பங்கள் இப்படி என்று சொல்லி பல விடயங்களை மக்கள் எதிர்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த அறிக்கையை தெரிவித்திருக்கின்றது, கனடிய குடும்பங்கள் வர்த்தகங்கள் போன்றவை எல்லாமே வந்து எப்படி நிலையாக இருக்கின்றன அப்படி என்று சொல்லி இது காட்டுகின்றது. அது மாத்திரமில்லாமல் இந்த பேங்க் எல்லாம் எவ்வாறு இதனுடைய அந்த ஷக்ஸை வந்து, அதாவது அந்த அதிர்ச்சிகளை வந்து தாங்குகின்ற திறனை வந்து வலுப்படுத்தி இருக்கின்றன. என்னதான் நீங்க அடிச்சாலும் நாங்கள் நிலையை அனுப்பம் இல்லை அப்படி என்று சொல்லி காட்டி இருக்கின்றன, ப்ரூவ் பண்ணி இருக்கின்றன என்று சொல்லி இந்த அறிக்கையை தெரிவித்திருக்கின்றது. 1:11 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
6: கலர் ரிப்பன்,
5: சுரேஷ்,
6: சங்கீத மேகம்,
5: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
7: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
5: RKS சலூனின் புதிய கிளை ஸ்காபரோவில் ஜூன் 1 மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர் ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 5, மார்க்மென் ஷெப்பர்ட் கரையில் சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காபரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647 539

ஒரு மணி 1:22 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கல, அப்படித்தான் விழுந்து விழுந்து காசு கட்டியும் இன்னமும் அவர் கடன் தீரல அப்படி என்று சொல்லி ஒரு ஒன்டாரியோ வாசி தன்னுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்திருக்கிறார். இதனால அதாகப்பட்டது மக்களே அப்படி என்று சொல்லி, நீங்கள் கடனை பெறும்போது அப்படி கொஞ்சம் சில விஷயங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அப்போது கூறப்பட்டிருக்கிறது. என்ன அப்படி என்று சொன்னால், அரசாங்கம் கடந்த ஆண்டு, அதாவது 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த கடுமையான வட்டி அறவிடுவதை வந்து கொஞ்சம் குறைத்திருக்கின்றது, அதுக்கு ஒரு கேப் போட்டிருக்கின்றது. இருந்தாலும் அதுக்கு முன்னர் கடன் வாங்கியவர்கள் இன்னமும் அந்த அவஸ்தையை எதிர்கொள்கின்றார்கள் அப்படின்னு சொல்லித்தான் இவருடைய அனுபவம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது ஒரு ஒன்டாரியோ வாசி, அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் கடன் தேவைப்பட்டதாம். ஒரு வேலையில் இருந்தபோது அவருக்கு அந்த ஒரு தனக்கு ஒரு சுகாதார சிக்கல் காரணமாக தன்னுடைய ஒரு காலை வந்து நீக்க வேண்டியிருந்தது. இதனால் தனக்கு ஒரு வீழ்ச்சியார் தேவைப்பட்டது. இப்படியான ஒரு நிலையில் தனக்கு கொஞ்சம் கடன் வாங்கி வீட்டிலையும் சில விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருந்ததாம். அதனால் ஒரு $4,500 வந்து இவர் தன்னுடைய வேலையிலிருந்து அந்த பேடே லோன் ஒன்றை எடுத்திருக்கின்றார். இந்த நிலையை அது வேறு வேறு இடங்களில் இருந்து எடுத்திருக்கின்றார். அதில் தான் அவருக்கு அந்த சிக்கல் இருந்திருக்கிறது. பெரியை சேர்ந்த ஒரு நபர், அவர் தான் தன்னுடைய கதையை கூறியிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளாக தான் எவ்வளவு பணத்தை கட்டியும் இன்னமும் தொடங்கிய இடத்துக்கே வந்து நிற்கிற மாதிரி தான் தன்னுடைய நிலை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த பேடே லோன் ஒன்று எடுப்பதற்காக இவர் வந்து முதல்ல ஒரு கம்பெனியை வந்து நாடியிருக்கின்றார். இவர் வந்து கேஷ் மணி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனத்திடமிருந்து இவர் அந்த கடன் தொகை $4,500 வந்து கடனாக பெற்றிருக்கின்றார். மாதம் மாதம் $200 செலுத்துவது போன்று. அதற்கு பின்னர் அந்த நேரத்திலே வந்து இவருக்கு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கப்படவில்லையாம். அவர்களுடைய அந்த பிரிண்டர் வந்து வேலை செய்யவில்லை, அதனால் பேப்பர் ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் பிறகு உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இவரும் அப்பாவியாக தன்னை போல் நினைச்சிட்டு சரி என்று சொல்லி வந்திருக்கின்றார். ஆனால் இப்போ தான் 5 வருஷத்துக்கு பிறகு அவர் யோசிச்சு பார்க்குறார், அவங்க தனக்கு அந்த ஒரிஜினல் காப்பியை வந்து தரவே இல்லையே அப்படின்னு சொல்லி, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அல்லது காப்பி எதுவுமே தரவில்லை என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இவரும் கட்டி வந்திருக்கின்றார். இந்த கேஷ் மணி என்ன செய்திருக்கின்றா, பின்னர் லேண்ட் டிரெக்ட் அப்படி என்று சொல்லி அதனால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் அதுவும் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது அட்டைன் ஃபைனான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கம்பெனியினால். இப்படி கைமாறி கைமாறி இருந்திருக்கின்றது. இவரும் மாதம் மாதம் $200 கடந்த 5 ஆண்டுகளாக கட்டியும் இன்னமும் வெற கடன் தொகை வந்து $3,697, கிட்டத்தட்ட ஒரு $600 தான் இத்தனை 5 வருஷம் வரை $200 படி கட்டியும் இவருக்கு கழிந்திருக்கின்றது. அப்போ அவர் தொடங்கின இடத்துல தானே நிற்கிறார். இப்போ தான் இவர் ரியலைஸ் பண்ணியிருக்கின்றார், தன்னால் வாழ்க்கை செலவும் கூடி தனக்கு வெவ்வேறு செலவுகள் இருக்கின்றது. இந்த நிலையில் தனக்கு மிகவும் ஒரு பேர்டனாக இது இருக்கின்றது. இந்த கடன்லேருந்து எப்படியாவது நான் வெளியில் வந்தால் நல்ல மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். இவர் இந்த பேமெண்ட் செலுத்தி கொண்டிருந்தாலும் வெறும் $50 தான் இவருடைய அந்த பிரின்சிபல், அவருடைய உண்மையான கடன் தொகைக்கு சென்றிருக்கின்றது. ஏனி எல்லாமே வந்து வட்டியாக, அதாவது கிட்டத்தட்ட அவர் கட்டிய பணத்தின் 3/4 பங்கு வந்து வட்டியாகவே சென்று கொண்டிருந்திருக்கின்றது என்பதை இவர் கண்டறிந்திருக்கின்றார். இந்த நிலையில தான் இதற்கு ஏதாவது விடிவு இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் மிகவும் தன்னுடைய அந்த நிலையை வந்து கூறியிருக்கின்றார். ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலை தான் காணப்படுகிறது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இவர் இன்னமும் ஒரு 5 ஆண்டுகள் கட்டி முடிக்கும் போது தனக்கு 71 ஆகிவிடும் அப்படி என்று சொல்லியும் இந்த நபர் தெரிவித்திருக்கின்றார். நீங்கள் பொதுவாக இந்த கடன்களை எடுக்கும் போது இந்த பேடே அது போன்ற அல்லது லைன் ஆஃப் கிரெடிட் இதெல்லாம் அதிக வட்டி தரக்கூடியவை அப்படி என்று சொல்லி, அல்லது வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் இப்படியானவற்றை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படி என்று சொல்லி கிரெடிட் கவுன்சிலிங் சொசைட்டி வந்து தெரிவித்திருக்கின்றது. 1:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கனேடிய பிரதமர் மாக்கானியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் தொடர்ந்து கலந்துரையாடியே வருவதாகவும் பிரான்சில் வரும் மாதம் இடம்பெறவுள்ள G7 மாநாட்டில் நேரடியாக சந்திப்பார்கள் என்றும் தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார். வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மீளாய்வுகள் நெருங்கி வரும் நிலையிலும் நியூயார்க் சென்றுள்ள கனேடிய பிரதமர் மாக்கானி பல வர்த்தக சந்திப்புகளை நிகழ்த்தி வரும் சூழலிலும் அவர் இத்தகவலை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 2500 டிஎம்சி மழைநீர் வீணாக கடலில் கலப்பதாகவும் அதனை சேமிப்பதை விட்டுவிட்டு வெறும் 150 டிஎம்சி தண்ணீருக்காக கர்நாடகாவில் கையேந்தும் நிலை உள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசிடம் கெஞ்சிக்கொண்டு இருக்க வேண்டுமென கேள்வி எழுப்பியுள்ள அவர் கர்நாடக முதல்வரும் துணை முதல்வரும் தமது மாநிலத்திற்கு உண்மையாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வரும் காவிரி நீரினை மேலும் சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் சர்ச்சைக்குரிய மேகதாது அணையின் கட்டுமானங்களை செய்ய உள்ளதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிலையிலும் இதனை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என தமிழக முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுத்திருந்த சூழலிலும் சீமான் இக்கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் அனுராதபுரத்தில் பௌத்த பிக்குவினால் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு அடங்கலான பல்வேறு பகுதிகளிலும் நாளை போராட்டங்களை நடத்த சுதந்திரத்திற்கான பெண்கள் இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது. குறித்த பிக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டமை அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதத்தின் பெயரினால் குற்றவாளி தப்புவதற்கு இடமளிக்கக்கூடாது என வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினால் கவன ஈர்ப்புகள் நடத்தப்பட்டிருந்தன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. ஃபார் ஆல் யுவர் ரியல் எஸ்டேட் நீட்ஸ் கால் ஸ்வப்னா அட் 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து என்ன தொடர்ச்சியா நிறைய வாரம் மாசம் வருஷமா வந்து என்ன ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட்ஸும் ரியல் எஸ்டேட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த ரேடியோ மூலியமா. நிறைய பேருக்கு வந்து ஒரு உங்க மனசுலயே ஒரு க்வெஸ்டின் இருக்கும், எதுக்காக இவ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறா, என்ன நோக்கம் அப்படின்ட்டு. இதோட மெயின் ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு வித்தியாசமான மார்க்கெட், எவ்ரிடே ஒரு மாறுற மார்க்கெட், வேற வேற விஷயங்கள், வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அப்டேட்டடா இருந்தீங்களாக்கா அது உங்களுக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா என்ன, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு வாங்கினாலும் நீங்க வந்து ஃபுல் நாலேஜோட ஒரு டிசிஷனை எடுக்கணும்னுட்டு தான் என்னோட மெயின் நோக்கம். நீங்களும் யோசிப்பீங்க, இவங்களும் சேல்ஸ் பர்சன் தானே, வாங்கறதுக்கு விற்கிறது தானே இவங்களும் செய்யறாங்க. அது இருந்தாலும் என்னோட முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கறது தான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் ரீசன். நீங்க ஒரு இடத்துல சைன் பண்ணும்போது ஒன்னு செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் கரெக்டா எடுப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்கற மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ்க்கு தவிர்த்து நிறைய பேருக்கு வேற வேற க்வெஸ்டன்ஸ் இருக்கும் உங்க மனசுல. அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் எந்த க்வெஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னீங்களாக்கா நான் உங்களுக்கு அது பர்சனலி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்ல இந்த மாதிரி ரேடியோ அப்டேட்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது க்வெஸ்டன்ஸ் இருந்தது இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ரியல் எஸ்டேட் பத்தினாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்ல டெக்ஸ்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னோட நம்பர் 416-888-9492. நீங்க என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்லயும் ஃபாலோ பண்ணலாம், swapteam.ca. Thank you.
3: Real estate market update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. East FM 102.7.

0: station with the best music.
1: It's East FM. It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
6: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம்
7: என்ன? ஓமோ, இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
6: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
9: Everything you like, everything you need is found only here.
8: இஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒரு மணி 1:48 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம். யோக் ரீஜினல் போலீசார் கூறியிருக்கின்றார்கள், ஒரு கடத்தல் சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் டொரண்டோவை சேர்ந்தவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருப்பதாக. இந்த கடத்தல் சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் அதிர்ஷ்டவசமாக இந்த திட்டம் வந்து மூடியடிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், ஒரு டிராக்கிங் டிவைஸ், அந்த கண்காணிக்கக்கூடிய வகையிலே ஒரு வாகனத்திலே இந்த டிராக்கிங் டிவைஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு நபரை வந்து கடத்துவதற்காக அவருடைய வாகனமாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீசார் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வாகனத்தை உரிமையாளர் அல்லது வாகனத்தை ஓட்டிச் செல்லக்கூடிய யாரோ ஒருவரைத்தான் இவர்கள் கடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விசாரணை 1 May ஆரம்பித்திருந்ததாம். இது வந்து மார்க்கத்திலே மெஸ்ஸிஃபீல்டு கேட் மற்றும் ஸ்டீல்ஸ் அவென்யூ அந்த பகுதியிலே ஒரு சந்தேகத்திற்கிடமான ஒரு விடயம் தொடர்பாகத்தான் போலீசார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அங்கே நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்திலே ஒரு கண்காணிப்பு கருவி டிராக்கிங் டிவைஸ் ஒன்று பொருத்தப்பட்டிருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் அது தொடர்பான விசாரணையை ஆரம்பித்த போலீசார் பின்னர் இந்த சம்பவத்தோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சொல்லி இன்னும் ஒரு வாகனத்தை வந்து அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அது வந்து 2 May இந்த சந்தேக வாகனம் வந்து ஒரு பிளாசாவிற்குள் நுழைவதை அவர்கள் அவதானித்திருக்கிறார்கள். அதிகாரிகளை கண்ட உடனே இவங்க என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால், இந்த வாகனத்தில் சென்ற 2 இறங்கி ஓடுவதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் போலீசார் உடனடியாக இவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் 3 சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 தான் டொரண்டோவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. ஒருத்தர் வந்து டொனால்ட் ஸ்மித், இவர் வந்து 30 அடுத்தவர் வந்து 25 டான்சின் என்பவர், அடுத்தவர் வந்து 25 ஜஷி டெண்ட் என்பவர் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு தான் இப்போது இந்த சார்ஜஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். அதிகாரிகள் வந்து டிடெக்டிவ்ஸ் வந்து இது தொடர்பான ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி வருகின்றார்களாம். உங்களுக்கும் ஏதாவது இது தொடர்பாக விடயங்கள் தெரிந்தால் தங்களை தொடர்பு கொள்ளுமாறும் போலீசார் கேட்டிருக்கின்றார்கள். 1:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் Shepherd Sandipal, Good Life Flooring. 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
3: செய்யலாம்.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Greystone Luxury Homes.
4: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
6: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Road, Unit 5, Markham, New Delhi, Dry Plaza, 905-667-7200.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். இப்போது பார்க்கும்போது 19 இருக்கின்றது. அதே வேளையில் இன்று அதிகுடிய வெப்பநிலை 20 இருக்கும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. நாளை அதிகுடிய வெப்பநிலை 23 இருக்கும். தொடர்ந்து வருகின்ற நாட்களில் கூட சிறந்த காலநிலைதான். அது மாத்திரமல்லாமல் சூரிய வெளிச்சத்தோடும் கூடிய நாட்களாகவும் அவை இருக்கப் போகின்றன. எரிபொருள் விலையை பொறுத்தளவில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% இன்னமும் குறைவடையே இருக்கிறது என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கின்றது. அதே போன்று நீங்களும் அதே மகிழ்ச்சியோடு ஈஸ்ட் எஃப்எம் கேட்டு மாலெல்லாம் 102.7 ஊடாக அதே வேளையில் நீங்கள் தொடர்பு இல்லைக்காக அல்லது உலகத்தில் வெவ்வேறு பகுதியில் இருக்கிறீங்கன்றாலும் டோன்ட் வாரி, ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் இருக்கின்றது. அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் நீங்கள் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாக யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212. மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதை உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 Torham Place, பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரீ பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
6: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர், குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
7: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
8: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
9: FM 102.7 East FM.ca.

0: 2:16 மிஸ்டர் ஃபெமோட ஆவர் செப்டர் ரெண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது தொடக்கம் நாங்கள் எங்கே செல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ள போகின்றோம்.
1: பிக்கோணங்கில் மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்தி வருகின்ற வீடுகளின் விற்பனையிலிருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். பிக்கோணங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோ நிலை தற்போதைய மார்க்கெட் பிரைஸில் இருந்து $80,000 முதல் $100,000 வரையில் குறைவான விலையிலும், அதேவேளையில் புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் அரசு வழங்குகின்ற ரீபேட் தொகையினை சாதகமாக பயன்படுத்தியும் $650,000 சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை இன்றைய நாளில் லட்சுமிகந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக அதிக அளவில் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்ற ஒரு கட்டுமானமாக இது காணப்படுகிறது. எந்த விதமான மெயின்டனன்ஸ் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், இந்த டவுன் ஹவுஸ்களை நீங்கள் $650,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த விசாரணை விலைகள் வழங்கப்படுகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. குறிப்பாக மார்க்கெட் பிரைஸை விட $80,000 இருந்து $100,000 வரையில் குறைவான விலையில் உங்களுக்கான ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை பிக்கரங்கில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இது காணப்படுகிறது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் லட்சங்கந்த சாமியை தொடர்பு கொள்ள முடியும். 416-888-8044 2027 செப்டம்பரிலேயே இந்த வீடுகளுடைய க்ளோசிங் வருகிறமை குறிப்பிடத்தக்கது. வரையில் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பேக்யார்டுடன் கூடிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் $685,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் $712,000 $1,900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை $722,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டவுன் ஹவுஸ்களை ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. லட்சுமிகந்தசாமியை நீங்கள்

0: தாமதிக்காமல் அழைத்து பதிவுகளை செய்து கொள்ள முடியும். 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $30,000 வரை லெச்செஸ்டர் ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீஹோல்ட் சொன்னேன், நீங்கள் 650,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். இந்த விலைகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் மார்க்கெட் பிரைஸோடு ஒப்பிட்டால் 80,000 டாலர்களிலிருந்து 100,000 டாலர்கள் வரையில் குறைவான விலையில் இந்த வீடுகள் உங்களுக்கு கிடைக்கப்படும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஆணையம் கொள்ள லட்சங்கந்தசாமி 2:19
1: வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சார், இந்த வழியிலே பார்க்கலாம், ஒரு ஆராய்ச்சி முடிவு. இது வந்து 2000 பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னலில் இது வெளியிடப்பட்டிருக்கின்றதாம். ஆனால் இது முற்றுமுழுதாக இந்தோனேஷியாவை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஒரு பெறப்பட்ட முடிவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விடயம் அப்படி என்று சொன்னால், இந்த ஏழை கேட்டு எள்ளுருண்டு அப்படி என்று சொல்லுவாங்களே, அப்படி மாதிரித்தான் ஒன்று பூவுக்கு பதிலாக, அதாவது பொண்ணுக்கு பதிலாக புஷ்பம் அப்படி என்று மாறி கூட சொல்லலாம். இப்படியான விஷயம், அதாவது இந்த பெண்களுக்கு வருகின்ற அனீமியா, இரத்த சோகை போன்றவற்றை குறைவான இன்கம் அல்லது நடுத்தர இன்கம் கொண்ட நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், கொய்யாப்பழம். அந்த கொய்யாப்பழத்தினுடைய ஜூஸ், குவாவா ஜூஸ் வந்து இவர்களுக்கு இந்த நடுத்தரம் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு வருகின்ற இரத்த சோகையை வந்து சரி செய்வதற்கு போதுமானதாக இருக்கும். தொடர்ந்து இவர்கள் அந்த கொய்யாப்பழ ஜூஸை வந்து அருந்தி வரும்போது அது வந்து இந்த இரத்த சோகை அபாயத்தை குறைப்பது அவதானிக்கப்பட்டிருந்ததாம். இது வந்து BMJ நியூட்ரிஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் ஹெல்த் இந்த ஜேர்னலில் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த தகவல். ஏனென்று சொன்னால், இந்த கொய்யாப்பழத்தை வந்து இவர்கள் இரும்பு அயன் சப்ளிமெண்ட்ஸ் இதோடு சேர்த்து இவர்கள் இந்த குவாவா ஜூஸையும் எடுத்துக்கொள்ளும் போது அது அதிக அளவு இந்த ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரித்திருந்தது அப்படி என்று சொல்லியும், இதன் காரணமாக இரத்த சோகை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது அப்படி என்று சொல்லியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக டீனேஜர்ஸ் ஆகட்டும், பிரெக்னன்ட் விமன், அதே போன்று இப்படியானவர்களுக்கு இது உதவக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகளவு நாங்கள் விலை கொடுத்து அவர்களுக்கெல்லாம் ஆரேஞ்சஸ் போன்றவற்றையெல்லாம் வாங்க முடியாது. இப்படியான நிலையில் அங்கே இலகுவாக கிடைக்கக்கூடிய இந்த கொய்யாப்பழம் அவற்றை வந்து இந்த ஜூஸை குடிப்பதன் மூலம் அவர்களுடைய அந்த அயன் தேவையை வந்து அது சரி செய்வதற்கு உதவுகின்றது. என்னென்னு சொன்னால், வைட்டமின் சி வந்து இதிலே அதிகளவு காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறான். நாங்கள் நினைப்போம் வைட்டமின் சி என்ற உடனே, உண்மையில் வந்து இந்த கொய்யாப்பழத்திலே வைட்டமின் சி ஆரேஞ்சஸில் இருப்பதை விட 4 அதிகமாகவே இருக்கின்றது என்பதுதான் ஒரு முக்கியமான உண்மையாகவும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. 2:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

2:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இதிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போது வந்திருக்கின்றது. அதாவது ஒரு 14 வயது சிறுமி காணாமல் போயிருந்தார் அப்படி என்று சொல்லி கடந்த ஒரு சில வாரங்களாக தேடப்பட்டு வந்தார். எஸ்தர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிறுமி ஏர்ல் பேல்ஸ் பார்க்ல இருந்து காணாமல் போயிருந்தார் அப்படின்னு சொல்லி இப்போது சற்று முன்னர் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். இந்த சிறுமி வந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றார் அப்படி என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இது தொடர்பான மேலதிக விவரங்களை ஏர்ல் பேல்ஸ் பார்க்ல ஒரு 3 மணிக்கு தாங்கள் கொடுக்க இருக்கிறோம் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். உங்கள் அபிமான அல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாசில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, மோகன்லால் நடிப்பில் திருஷ்யம் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.

0: ஆண்டாரியோவின் பாதுகாப்பு தொழில்துறையில் முதலீடுகளையும் வளர்ச்சியையும் மேம்படுத்தும் திட்டத்தினை மாகாண அரசு வெளியிட்டுள்ளது. 43,000 வேலைவாய்ப்புகளை இந்த விரிவாக்கங்கள் உருவாக்கும் என்றும், மாகாண பொருளாதாரத்தில் $6 பில்லியன் சேர்ப்பதுடன் 2035 ஆண்டுக்கு முன்னர் ஆண்டுதோறும் $400 மில்லியன் வரி வருமானத்தை அரசுக்கு ஈட்டித்தரும் எனவும் ஆண்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் புதிய அரசினை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எப்போது வேண்டுமானாலும் கவிழ்ப்பார் எனவும், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் ஆகியோரை ஸ்டாலின் தான் அனுப்பினார் என்றும் கூறப்படுவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரித்துள்ளது. தாவேக அரசு கவிழ்வதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் அது கூறியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்டுகளின் ஆதரவே அரசுக்கு போதுமானது எனவும், வேறு தரப்புகள் ஆதரவினை சட்ட நெறிகளுக்கு புறம்பாக வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதிமுகவினருக்கு எந்த சலுகைகளையும் கொடுத்து தாவேக்க அழைக்கவில்லை எனவும், திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க மேற்கொண்ட முயற்சிகள் அதிமுகவினர் மத்தியில் ஏற்படுத்தியுள்ள அதிருப்தியினை அடுத்து அவர்கள் தாவேக்காவை நாடி வருவதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் அரசாங்கம் உறுதியாகவே உள்ளது என மாகாண சபைகள் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வுகளை கண்டவுடன் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த அறிக்கையினை பாராளுமன்ற தெரிவுக்குழு விரைவில் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். The station with the best music.
2: It's East FM. It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165085052 4165052 4165052 அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மார்க்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அலையுங்கள் 416-450-5473 அல்லது 647-248-7252.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
7: FM 102.7 East FM.ca.

0: 2:46 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மீளவும் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிக்கரங்கில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் குடிமைப்பிலிருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிக்கரங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் நினை 650,000 டாலர்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விலைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இவ்வாறு மார்க்கெட் பிரைஸை விட 80,000 டாலர்களிலிருந்து 100,000 டாலர்கள் வரையில் குறைவாக நீங்கள் இந்த வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. லிமிடெட் நாளுக்கான சலுகைகளாகவே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். 2027 செப்டம்பரில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. இந்த டவுன் ஹவுஸ்களுடைய விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் லக்ஷங்கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். லக்ஷங்கந்தசாமியினுடைய பிஏபி அக்சஸ் சூடாக ப்ரையாரிட்டி அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான நோட்டினை புக் செய்து கொள்ள முடியும். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக இடம்பெறுகின்ற ப்ரையாரிட்டி அடிப்படையிலான விற்பனை இது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். 416-888-8044 பிக்கவிங்கில் உங்களுக்கான புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. அதேவேளையில் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பேக்கேட்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் 685,000 டாலர்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை 712,000 டாலர்களிலிருந்தும் 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை நீங்கள் 722,000 டாலர்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விலைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது மார்க்கெட் பிரைஸை விட 80,000 டாலர்களிலிருந்து 100,000 டாலர்கள் வரை குறைவான விலையில் நீங்கள் இந்த டவுன் ஹவுஸ்களை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த விலைகளுக்குள் HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கது. லக்ஷங்கந்தசாமியை தொடர்பு கொள்ள 416-888-8044 2027 செப்டம்பரில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளோடு உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. பப்ளிக் ரீல்ஸுக்கு வருவதற்கு முன்னதாக ப்ரையாரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் லக்ஷங்கந்தசாமி உங்களுக்கு பெற்றுத் தருகின்ற வாய்ப்பாக இது காணப்படுகிறது. பிக்கோரிங்கில் உங்களுக்கான புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் நினை 650,000 டாலர்களிலிருந்து பெறக்கூடிய வாய்ப்பு. அரசாங்கம் வழங்குகின்ற HST ரீபேட்டினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு உங்களுக்கான ஒரு வீட்டுக்கன வினையோ முதலீட்டுக்கன வினையோ நலமாக்கிக் கொள்ள முடியும். அலையுங்கள் லக்ஷங்கந்தசாமி 416-888-8044
0: 2:49 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வழியிலே சிட்டி ஆஃப் டொரண்டோ சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நாளைக்கு வந்து அதாவது மே 29 நேத்தன் பிலிப்ஸ் கேர்ல காலை 10:00 பிற்பகல் 3:00 வரைக்கும் டொரண்டோ நியூ கமர் டே அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டும் ஒரு ஈவெண்ட் இடம்பெற போகிறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ், ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் அங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் toronto.ca போய் இது தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று ஸ்பிரிங்குக்கு வீட்டை கொஞ்சம் தூசு தட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளீனிங்குக்கு கிளம்பிட்டீங்க என்று சொன்னால், நிறைய பயன்படுத்திய பயன்படுத்தாத பொருட்கள் எல்லாம் உடைகளில் இருந்து பல பொருட்கள் நாங்கள் கண்டுபிடிப்போம். இப்படியான நேரத்திலே வந்து அதை நீங்கள் டொனேட் பண்ண விரும்புறீங்களா, ரீசைக்கிளுக்கு போட விரும்புறீங்களா, அல்லது வந்து சில தேவையற்ற கொஞ்சம் பேட்டரிஸ் போன்ற அப்படியான தேவையில்லாத அல்லது எலக்ட்ரானிக்ஸை வந்து நீங்கள் சேஃபாக டிஸ்போஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படி விரும்பினீங்க என்றா கூட கம்யூனிட்டி என்வாயன்மெண்ட் டே அப்படி என்று சொல்லி உங்களுக்கு அருகேயும் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடைபெறும். செப்டம்பர் 27 வரைக்கும் அங்கங்கே பல இடங்களில் இந்த ஈவெண்ட் வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். ஆகவே நீங்களும் அதை தெரிந்து கொண்டு அந்த நாட்களில் அந்த இடத்துக்கு கொண்டு போய் இவற்றை கொடுத்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. toronto.ca போய் அது தொடர்பாகவும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சிட்டி டெக்ஸ் தளத்துக்கு சென்று கூட பார்த்துக்கொள்ள முடியும். இந்த என்வாயன்மெண்ட் டே உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தோதா எப்போ வருது அப்படி என்று சொல்லி உங்களுக்கு வசதியான நாட்களை வசதியான இடத்தை பார்த்து நீங்கள் அவற்றை டொனேட் பண்ணிக்கொள்ள முடியும், அந்த இடத்திலே வந்து கொடுத்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்றுச் செல்ல இருக்கின்றேன். இதுவரை நிரம்பு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களை, தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
2: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம் சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569, 6479621569.
3: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 பெற்றுத் தருகின்றார். Antony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள். இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சவா இப்பவே கண்ண கட்டுது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி. இணைந்திருக்கின்றோம் திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது முதல் 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ளலாம். இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் இன்றைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை சந்திக்க காத்துக்கொண்டிருக்கின்றது. இன்று மே மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமையின் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் திசையெங்கும் கிழக்குடன்.

நேரம் 3:07 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 20°C 20 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாக இன்றைய நாள் வந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மாலை வெளியில் 18°C 18 உணர இருக்கின்றோம். நாளை வெள்ளிக்கிழமை வாரத்தின் இறுதி நாள், வீக்கெண்டுக்கு முதல் இறுதி நாளாக இருக்கின்றது. நாளைக்கு 1 mm அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்ற தற்போதைய தரவுகள் கூறுகின்றன. நாளை அதிகூடிய வெப்பநிலை 24°C 24 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் eastfm.ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக eastfm தமிழ், யூடியூப் ஊடாக eastfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, eastfm 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:08 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை

0: 9242545450.
1: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002 4378607002.
2: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
4: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் June 3rd மாலை 4 முதல் இரவு 9 வரையும் June 4th காலை 6:30 முதல் நண்பகல் 1 வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம், 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-754-7338
5: Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை, வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390
6: Your favorite music on your favorite station 102.7.

0: 3:22 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. கோடை காலம் வந்துட்டது, கிட்டத்தட்ட நெருங்கி விட்டோம். இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களை வந்து வெயிலில் நீங்கள் நீண்ட நேரம் வைக்கும்போது அதில் பல வகையான ஆபத்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதிலிருந்து சில கெமிக்கல் வந்து தண்ணியில் கலக்கக்கூடும் அப்படின்ட்டு கூட ஆய்வுகள் வந்து கூறுதான். குறிப்பாக நீங்கள் காருக்குள்ளே வெயிலில் பாட்டிலில் வைப்பது மிகவும் ஆபத்தை தரும் அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கின்றார்கள். இதனால் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் ரீயூசபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ஸை வந்து பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தை குறைக்கும் அப்படின்னும், மிகவும் பாதுகாப்பானது அப்படின்னும் கூட ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அறிவுரை தந்திருக்கிறார்கள். இவ்வாறான ஹெல்த்தியான டிப்ஸை தான் நாங்கள் இன்றைக்கு திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் வந்து எடுத்து வந்திருக்கிறோம். நம்ம அன்றாடம் பாவிக்கிற பொருட்கள் மூலமாக நமக்கு என்ன நன்மை தீமை இருக்குது அப்படின்றது தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தொடர்ந்து முடிந்திருங்க திசையெங்கும் கிழக்குடன். 3:22. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: புதிதாக வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் $650,000 உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் வாசனினை பிக்கரங்கில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சகந்தசாமியால் தரப்படுகின்றது. மார்க்கெட் பிரைஸினை விட $80,000 $100,000 வரையில் குறைவான விலையில் வீட்டினை பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. 2027 செப்டம்பரில் இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. அதே வழியில் ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் லட்சகந்தசாமி அழைக்க முடியும். பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சகந்தசாமியினுடைய ப்ரையாரிட்டி ஆக்சஸ் ஊடாக கிடைக்கப்படுகின்ற குறுகிய கால சந்தர்ப்பம் 416-888-8044. அது மட்டுமல்லாமல் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பெக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களை கூட நீங்கள் $685,000 பெற்றுக்கொள்ள முடியும். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டவுன் கோஸ்கள் $712,000 $1,900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை $722,000 பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகள் என்று பார்க்கின்ற பொழுது அவற்றுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக நீங்கள் மார்க்கெட் பிரைஸினை விட $80,000 $100,000 வரையில் குறைவான விலையில் ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சகந்தசாமியை நீங்கள் அழைக்க முடியும். விவரங்களுக்கு 416-888-8044. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 பெற்றுக்கொள்ள முடியும். லிமிடெட் டைமுக்கு கிடைக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம், லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. அதேவேளையில் பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சகந்தசாமியுடைய ப்ரையாரிட்டி ஆக்சஸ் ஊடாக கிடைக்கப்படுகின்ற லிமிடெட் டைம் சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. 2027 செப்டம்பர் மாதத்தில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. இந்த விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தினை பொறுத்தவரையில் தற்போது மார்க்கெட் பிரைஸை விட $80,000 $100,000 வரையில் குறைவான செலவோடு நீங்கள் ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. விவரங்களுக்கு லட்சகந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: கனேடிய பிரதமர் மாக்கானியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் தொடர்ந்து கலந்துரையாடியே வருவதாகவும், பிரான்சில் வரும் மாதம் இடம்பெறவுள்ள G7 மாநாட்டில் நேரடியாக சந்திப்பார்கள் என்றும் தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார். வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மீளாய்வுகள் நெருங்கி வரும் நிலையிலும் நியூயார்க் சென்றுள்ள கனேடிய பிரதமர் மாக்கானி பல வர்த்தக சந்திப்புகளை நிகழ்த்தி வரும் சூழலிலும் அவர் இத்தகவலை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 2500 டிஎம்சி மழைநீர் வீணாக கடலில் கலப்பதாகவும், அதனை சேமிப்பதை விட்டுவிட்டு வரும் 150 டிஎம்சி தண்ணீருக்காக கர்நாடகாவிடம் கையேந்தும் நிலை உள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசிடம் கெஞ்சிக் கொண்டிருக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ள அவர், கர்நாடக முதல்வரும் துணை முதல்வரும் தமது மாநிலத்திற்கு உண்மையாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வரும் காவிரி நீரினை மேலும் சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் சர்ச்சைக்குரிய மேகதாது அணையின் கட்டுமானங்களை செய்யவுள்ளதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிலையிலும், இதனை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாதென தமிழக முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுத்திருந்த சூழலிலும் சீமான் இக்கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் அனுராதபுரத்தில் பௌத்த பிக்குவினால் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு அடங்கலான பல்வேறு பகுதிகளிலும் நாளை போராட்டங்களை நடத்த சுதந்திரத்துக்கான பெண்கள் இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது. குறித்த பிக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டமை அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதத்தின் பெயரால் குற்றவாளி தப்புவதற்கு இடமளிக்கக்கூடாதென வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினால் கவன ஈர்ப்புகள் நடத்தப்பட்டிருந்தன.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippullade. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
1: Prusha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ள இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

3:42 இஸ்டெஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. குங்குமம் சாரி பொட்டிக்கின் 9வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த சனி ஞாயிறு 2 தினங்கள் மாபெரும் மலிவு விற்பனை டென் சேலும். 4 செமிசில்க் சாரீஸ் $100, 2 சாஃப்ட் செமிசில்க் சாரீஸ் $100, 2 செட்டிநாடு காட்டன் சாரீஸ் $100, பனாரஸ் சாரீஸ் $150, பிரைட்மெய்ட் சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $150, காஞ்சிபுரம் சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $200, மணவரை கூரை சாரி விசேட விலையில், கிட்ஸ் கிளாத்ஸ் ஃப்ரம் $10, இன்னும் பல ஆடைகள் மலிவு விலையில். மாக்கமன் ஸ்டீல்ஸ் ஆரேஞ்ச் பில்டிங் யூனிட் 114 குங்குமம் சாரி பூட்டிக். 416-452-0511 416-452-0511 3:42 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நேரம் 3:47 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் பாவிக்கிற இயர்பட்ஸ் மற்றும் இயர்ஃபோன்கள் வந்து பலர் கவனிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது, நீங்கள் சுத்தம் செய்யாமல் தொடர்ந்து நீங்கள் திரும்ப திரும்ப அதை பயன்படுத்தும் போது உங்களோட காதுகளில் வந்து பாக்டீரியா சேர்ந்து இயர் இன்ஃபெக்ஷன் மற்றும் இச்சிங் கூட ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் செய்த பிறகு நீங்கள் அந்த வியர்வையோடையே நீங்கள் திரும்ப திரும்ப அதை பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட காதுகள் வந்து மிகவும் மோசமடையும் அப்படின்ட்டு கூட எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு முறை ஒர்க் அவுட் செய்து முடிச்ச பிறகும் அந்த வியர்வையோடு திரும்ப பயன்படுத்தாமல் அதை நீங்கள் கிளீன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பயன்படுத்தும் போது இவ்வாறான பிரச்சனையிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு கூட ஆய்வாளர்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். நேரம் 3:48 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: பிக்கரங்கில் உங்களுக்கு 19 ஃப்ரீ ஹோல் டவுன் கோசுனை தற்போதைய மார்க்கெட் பிரைஸினை விட 80,000 டொலர்களிலிருந்து 100,000 டொலர்கள் வரையில் குறைவான விலையில் சொந்த வைக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லக்ஷ்மண் கந்தசாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 டொலர் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த சலுகையினை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரங்கில் நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் கோசுனை 650,000 டொலர்களிலிருந்து சொந்த வைக்கொள்ளக்கூடிய லிமிடெட் டைம் வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லிமிடெட் எண்ணிக்கையிலான ரோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. இந்த விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 ஆண்டு செப்டம்பரில் இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்டுடைய க்ளோசிங் பெறுகின்றது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டவுன் கோஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும். விவரங்கள் களையுங்கள். லக்ஷ்மண் கந்தசாமி பப்ளிக் ரிலீஸுக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷ்மண் கந்தசாமியுடைய ப்ரையாரிட்டி ஆக்சஸ் ஊடாக கிடைக்கப்படுகின்ற லிமிடெட் டைம் வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. 416-888-8044 இது மட்டுமல்லாமல் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களை கூட நீங்கள் 685,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களை 712,000 டாலர்களில் இருந்தும், 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களை 722,000 டாலர்களில் இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து அப்ளையன்சஸும் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. மார்க்கெட் பிரைஸினை விட 80,000 டாலர்களில் இருந்து 100,000 டாலர் வரையில் குறைவாக உங்களுக்கான ஒரு வீட்டினை சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இது கிடைக்கப்படுகிறவை இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அலையுங்கள் லக்ஷ்மண் கந்தசாமி. 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையிலான HST ரீபேட்டினை இப்பொழுது அரசாங்கம் வழங்கி வருகின்றது. இந்த விசேட சலுகையினை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதனை பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் கோசுனினை 650,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷ்மண் கந்தசாமியால் வழங்கப்படுகின்றது. இந்த ஆரம்பகட்ட விலைகளை பொறுத்தவரையில் லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்களுக்கு மாத்திரமே கிடைக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷ்மண் கந்தசாமி ப்ரையாரிட்டி ஆக்சஸ் சூடாக உங்களுக்கு பெற்று தருகின்ற வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். எந்தவிதமான நீங்களும் உங்களுடைய இல்லமாகவோ அல்லது முதலீடாகவோ சொந்தமாக கொள்ள முடியும். 416-888-8044

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெஸ்யூமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 6470 Oh My Home.
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, 2 பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hoursல் $10,000 to $3,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது,
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599.

நான்கு மணி ஆறு நிமிடம் இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த மணித்தியாலத்திற்குள் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். தற்போது வெளியில் 20 டிகிரி செல்சியஸ் இருவதாகவே உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வெளியில் 18 டிகிரி செல்சியஸ் 18 உணர இருக்கின்றோம். நாளை வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் 24 உணர இருக்கின்றோம். 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தற்போது வரை தென்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் istfm.ca ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக istfm தமிழ், யூடியூப் ஊடாக istfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, istfm 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 AJAX Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை, 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 4379841061.

0: இடம் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட். இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
1: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
2: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Standard & Ritz & Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM and even by Sparklight Entertainment Inc.
3: பாட்டுக்கு ஈஸ்ட் FM 102.7.

0: 4:21 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் சவுண்ட் கோஸ் ஒன்றினை $650,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை லக்ஷகந்தசாமி தந்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு மார்க்கெட் பிரைஸில் இருந்து 80,000 தொடக்கம் $100,000 வரையில் குறைவாக நீங்கள் உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய இல்லத்தினையோ முதலீட்டினையோ பிக்கரிங்கில் சொந்தமாக கொள்ள முடியும். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீயும் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோல் சூழ்நிலை பிக்கரிங்கில் $650,000 இருந்து சொந்தமாக்கலாம். லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. அதே வேளையில் லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த சலுகை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2027 செப்டம்பரில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. அனைத்து அப்ளையன்சஸும் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. லக்ஷகந்தசாமியை நீங்கள் அழைத்து மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பப்ளிக் ரிலீஸுக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷகந்தசாமியுடைய ப்ரையோரிட்டி ஆக்சஸ் ஊடாக கிடைக்கப்படுகின்ற குறுகிய கால சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். 416-888-8044. அதே வேளையில் பேக் கேஷுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் கொண்டினுடைய ஆரம்ப விலை கூட $685,000 இருக்கின்றது. 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஆரம்ப விலை $712,000. அதுவேளையில் 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஆரம்ப விலை $722,000. பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் இந்த விலைகளுக்குள் உள்ளக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது HST உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 2027 செப்டம்பரில் இந்த வீடுகளுடைய க்ளோசிங் வருகின்றது. இந்த லிமிடெட் டைம் வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த விசேட ஆரம்பகட்ட விலைகளில் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே கிடைக்கப்படுகிறமையும் குறிப்பிடத்தக்கது. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷகந்தசாமி ப்ரியாரிட்டி ஆக்சஸ் ஊடாக பெற்றுத் தருகின்ற வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ள அழைக்கலாம். 416-888-8044. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 இருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். மார்க்கெட் பிரைஸினை விட $80,000 இருந்து $100,000 வரையில் குறைவாக நீங்கள் இவ்வாறு ஒரு இல்லத்தினையும் முதலீட்டையும் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் லக்ஷகந்தசாமியை அழைக்க முடியும். லிமிடெட் லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் கிடைக்கப்படுகின்றன. 416-888-8044. 416-888-8044.

0: ஒன்டாரியோவின் பாதுகாப்பு தொழில்துறையில் முதலீடுகளையும் வளர்ச்சிகளையும் மேம்படுத்தும் திட்டத்தினை மாகாண அரசு வெளியிட்டுள்ளது. 43,000 வேலைவாய்ப்புகளை இந்த விரிவாக்கங்கள் உருவாக்கும் என்றும், மாகாண பொருளாதாரத்தில் 6 பில்லியன் டாலர்களை சேர்ப்பதுடன் 2035 ஆண்டுக்கு முன்னர் ஆண்டுதோறும் 400 மில்லியன் டாலர்கள் வரி வருமானத்தை அரசு கீட்டித்தரும் எனவும் ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் புதிய அரசினை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எப்போது வேண்டுமானாலும் கவிழ்ப்பார் எனவும், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் ஆகியோரை ஸ்டாலின் தான் அனுப்பினார் என்றும் கூறப்படுவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரித்துள்ளது. தாவேக அரசு கவிழ்வதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் அது கூறியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்டுகளின் ஆதரவே அரசுக்கு போதுமானது எனவும், வேறு தரப்புகள் ஆதரவை அரசு சட்ட நெறிகளுக்கு புறம்பாக பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதிமுகவினருக்கு எந்த சலுகைகளையும் கொடுத்து தாவேக்கு அழைக்கவில்லை எனவும், திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க மேற்கொண்ட முயற்சிகள் அதிமுகவினர் மத்தியில் ஏற்படுத்தியுள்ள அதிருப்தியினை அடுத்தே அவர்கள் தாவேக்காவை நாடி வருவதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் அரசாங்கம் உறுதியாகவே உள்ளதென மாகாண சபைகள் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். தேர்தல் முறையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வுகளை கண்டவுடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த அறிக்கையினை பாராளுமன்ற தெரிவுக்குழு விரைவில் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: சிகரம்
6: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
7: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
8: மனு, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, Kingston and Galloway சந்திப்பில், 4251 Kingston Road, Scarborough, 6479804779.
9: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது

0: நான்கு மணி 45 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆன்லைன் ஷாப்பிங் தளமான தேமு தளத்திற்கு அன்சேஃப் மற்றும் இல்லீகல் ப்ராடக்ட்ஸ் விற்கப்பட்டதாக கூறி ஐரோப்பிய ஒன்றியம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 200 மில்லியன் யூரோ வந்து அபராதம் விதித்திருக்கின்றதாம். சில டாய்ஸ் சார்ஜர்ஸ் மற்றும் பொருட்கள் பாதுகாப்பு தரநிலை மீறியதாகவே இந்த அபராதம் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு தெமு தளம் வந்து என்ன கூறியிருக்கு அப்படின்னா, இந்த ஐரோப்பிய ஆணையத்தின் முடிவை வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னும், இந்த அபராதம் விகிதாசாரமற்றது அப்படின்று கருதுகின்றோம் அப்படின்னு கூட கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல், நாங்கள் இந்த முடிவை வந்து கவனமாக மீளாய்வு செய்து வருகின்றோம், மேலும் கிடைக்கக்கூடிய அனைத்து வழிகளையுமே பரிசீலித்து வருகின்றோம் அப்படின்னு கூட தெமு தளம் வந்து அவர்களுக்கு பதில் அறிக்கை ஒன்று அளித்திருக்கின்றார்கள். நேரம் 4 மணி 46 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கவிங்கில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை 650,000 பெறக்கூடிய வாய்ப்பினை லட்சுமி கந்தசாமி வழங்குகின்றார். மார்க்கெட் பிரைஸை விட 80,000 இருந்து 100,000 வரையில் குறைவாக நீங்கள் இவ்வாறு ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸினை பிக்கவிங்கில் புத்தமுதி இல்லத்தினை சொந்தமாக கொள்ளக்கூடிய லிமிடெட் டைம் சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் கிடைக்கப்படுகின்றன. அனைத்து அப்ளையன்சஸும் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 செப்டம்பரிலேயே இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸுடைய க்ளோசிங் வருகின்றது. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லட்சுமி கந்தசாமி ப்ரையோரிட்டி ஆக்சஸ் ஊடாக பெற்றுத் தருகின்ற சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள அழைக்கலாம். 416-888-8044 416-888-8044 1530 square feet கூட நீங்கள் 685,000 பெற்றுக் கொள்ள முடியும். 1800 square feet அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்களின் ஆரம்ப விலை $712,000. 1900 square feet அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்களை $722,000 என்று பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு பல்வேறு பணியாளர்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடங்கப்பட்டிருக்கிறமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதேபடியில் இவ்வாறு $80,000 வரையில் மார்க்கெட் பிரைஸை விட குறைவாக உங்களுக்கான ஒரு வீட்டினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது. லட்சுமி கந்தசாமி அழைக்கலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கவிங்கில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை 650,000 சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பினை லட்சுமி கந்தசாமி உங்களுக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக ப்ரையோரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் லட்சுமி கந்தசாமி பெற்றுத் தருகின்ற லிமிடெட் டைம் சந்தர்ப்பம். அதேவேளையில் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. 2027 செப்டம்பரில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்ற விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். அழைக்கலாம் லட்சுமி கந்தசாமி. விவரங்களுக்கும் பதிவுகளுக்கும் 416-888-8044
0: இந்த தகவலுடன் நாங்களும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி டபுள் லாவணியா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355 6 0.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building in Ullay, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.

0: நன்றி சுரேகா. நேரம் சரியாக 5 மணி. நேர்கள் இப்பொழுது முதல் 7 மணி வரை எஸ்டெஃப்எம்மில் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 வெளியில் 20 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 20 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உணரப்படுவதும் 24 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 3% குறைவடைய இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் முதலாவது நேயர் வணக்கம். நல்ல சுகமா இருக்கும் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க,
1: என்ன
0: பாட்டு கேட்க போறோம்?
1: நன்றி
0: செல்வகுமார், மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

5:04 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-40-40-416-55-44-40-40.

0: 5:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4-4-0-4-0-4-1-5-5-4-4-0-4-0 இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் தாசன், எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: தங்கபாசுகாரன் படத்துல இருந்து மணிக்குடி சிக்கிற அந்த பாட்டு. என்ன எலோனா இருக்கிறேன்,
0: டீமா தான் இருக்கிறோம், ஆனா இந்த வாய்ஸ் மட்டும்தான் வெளியில வரும். சரி, எல்லாரும் சேர்ந்து பாட கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds.

0: இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார் 6479829476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
3: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 மணி முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்கட்டன் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 4167521524 அல்லது 6478548384.
4: திசையெங்கும் கேட்கும் இசை East FM.ca.
5: 5:17 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப் எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேர் வணக்கம்.
6: இனிய மாலை வணக்கம் லாவண்யா. அப்படி நலமா இருக்கீங்களா? லஞ்ச முட்டையா?
5: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நலமா உற்சாகமாச்சியா இருக்க மாட்டா.
5: நல்லது. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
6: எனக்கு அந்த கருப்பு படத்துல சாத்துராசான்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு கேட்போம். மாலிங்க வாக்கு படிச்ச பாட்டு.
5: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
6: வாய்ப்புக்கு நன்றி.
5: நன்றி. 7 மணி வரை நீங்கள் அமைந்து கொள்ளலாம். 4165544404 4165544040.

0: 5:21 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, நான் சிவகுமாரன்.
0: எப்படி இருக்கீங்க சிவகுமார்? நல்ல சுகமா
1: இருக்கேன். ஆமா, நானும் மிகவும் நல்லமா இருக்கின்றேன். ஆமா, நான் விரும்பி கேட்கும் பாடல் சொக்கத்தங்கம் என்ற படத்தில் இருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் இருவரும் பாடிய என் ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
0: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரை லேட்டஸ்ட் ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கடையில் ஒரு புத்தமுதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 இருந்து பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற பிப்பனிலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்துகொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மார்க்கெட் பிரைஸை விட $80,000 $1,00,000 வரையில் குறைவாக நீங்கள் இந்த வீடுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளோடு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக ப்ரையோரிட்டி ஆக்சஸ் ஊடாக லட்சுமந்தசாமி தருகின்ற லிமிடெட் டைம் சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதை கலைக்கலாம். 416-888-8044 2027 செப்டம்பரில் இந்த ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்னுடைய க்ளோசிங் வருகிறது. இந்த விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பேக்யார்டுடன் கூடிய டூ ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட $685,000. அதுவரையில் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களை $712,000 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களை $722,000 இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. இந்த விலைகளை பொறுத்தவரையில் ஆரம்பகட்ட விலைகள் இவை லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே வழங்கப்படுகின்றன. லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. லக்ஷன் கந்தசாமியை நீங்கள் அழைக்கலாம் விவரங்களுக்கு. 416-888-8044 இப்போது அரசாங்கத்தினால் புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும், அது முதலீடாக இருந்தாலும் சரி வீடுகளை வாங்குகிறவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் $130,000 வரை லேட்டஸ்ட் ரீபேட் வழங்கப்பட்டு வருகின்றது. இது ஒரு சிறந்த அனுகூலமாக காணப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிக்கரையில் ஒரு ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 இருந்து பெறக்கூடிய வாய்ப்பு லட்சம் கந்தசாமியால் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 2027 செப்டம்பரில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் கிடைக்கப்படுகின்றன. அனைத்து அப்ளையன்சஸும் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதுவேளையில் பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக ப்ரையாரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் லட்சுமி கந்தசாமி பெற்றுத்தருகின்ற ஒரு வாய்ப்பு. இதனை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ பிக்கரிங்கில் சொந்தமாக கொள்ள முடியும். 416-888-8044 416-888-8044

0: FM தமிழின் இந்த மனுதியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason 1585 Markham Road, Unit 406, 416-906-9085656.
2: East FM தமிழ் செய்திகள்.
3: கனேடிய பிரதமர் மார்க் கார்னியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் தொடர்ந்து கலந்துரையாடியே வருவதாகவும், பிரான்சில் வரும் மாதம் இடம்பெறவுள்ள G7 மாநாட்டில் நேரடியாக சந்திப்பார்கள் என்றும் தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார். வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மீளாய்வுகள் நெருங்கி வரும் நிலையிலும், நியூயார்க் சென்றுள்ள கனேடிய பிரதமர் மார்க் கார்னி பல வர்த்தக சந்திப்புகளை நிகழ்த்தி வரும் சூழலிலும் அவர் இத்தகவலை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 2500 டிஎம்சி மழைநீர் வீணாக கடலில் கலப்பதாகவும், அதனை சேமிப்பதை விட்டுவிட்டு வெறும் 150 டிஎம்சி தண்ணீருக்காக கர்நாடகாவிடம் கையேந்தும் நிலை உள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசிடம் கிஞ்சிக் கொண்டு இருக்க வேண்டுமென கேள்வி எழுப்பியுள்ள அவர், கர்நாடக முதல்வரும் துணை முதல்வரும் தமது மாநிலத்துக்கு உண்மையாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு வரும் காவிரி நீரினை மேலும் சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் சர்ச்சைக்குரிய மேகதாது அணையின் கட்டுமானங்களை செய்ய உள்ளதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிலையிலும், இதனை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாதென தமிழக முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுத்திருந்த சூழலிலும் சீமான் இக்கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் அனுராதபுரத்தில் பௌத்த பிக்குவினால் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு அடங்கலான பல்வேறு பகுதிகளிலும் நாளை போராட்டங்களை நடத்த சுதந்திரத்துக்கான பெண்கள் இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது. குறித்த பிக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டமை அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதத்தின் பெயரால் குற்றவாளி தப்புவதற்கு இடமளிக்க கூடாதென வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினால் கவனயீர்ப்புகள் நடத்தப்பட்டிருந்தன.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 4168-9552. இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
6: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Greystone Luxury Homes.
7: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்திய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.
9: ஈஸ்ட் FM.
10: 5:40 கெடுகொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி. 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4440. இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
11: ராகுலன்.
10: எப்படி இருக்கீங்க ராகுலன்?
11: நல்லா இருக்கேன், நீங்க?
10: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்க ராகுலன், என்ன பாட்டு கேட்க போறீங்க?
11: என்னடி மாயாவினி, அந்த வடசென்னையில இருந்து அந்த பாட்டு இருக்க போடுங்க.
10: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம். குங்குமம் சாரி பொட்டிக்கின் 9வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த சனி ஞாயிறு 2 தினங்கள் மாபெரும் மலிவு விற்பனையும் டென் சேலும். 4 செமிசில்க் சாரீஸ் $100, 2 சாஃப்ட் சில்க் சாரீஸ் $100, 2 செட்டிநாடு காட்டன் சாரீஸ் $100, பனாரசி சாரீஸ் $150, பிரைட்ஸ்மீட் சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $50, காட்டன் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $150, காஞ்சிபுரம் சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $200, மணவரை கூரை சாரீ விசேட விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கிட்ஸுக்கான குளோத்ஸ் வந்து $10 இருந்து ஆரம்பிக்கின்றது. இன்னும் பல ஆடைகள் மலிவு விலையில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ஓரேஞ்ச் பில்டிங்கில், யூனிட் 114 குங்குமம் சாரி பொட்டிக். 416-452-0511. 416-452-0511.

0: 5:46 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையிலான HST கிரெடிட் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த அனுகூலத்தை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீ ஹோல் டவுன் கோசொந்தினை $650,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை லக்ஷங்கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். தற்போதைய மார்க்கெட் பிரைஸை விட $80,000 $100,000 வரையில் குறைவாக இந்த வீடுகளை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ஆரம்பகட்ட விலைகள் லிமிடெட் டைமுக்கே கிடைக்கப்படுகின்றன. லிமிடெட் லோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலைகளோடு உங்களுக்கு தரப்படுகின்றன. எனவே நீங்களும் பயன்படுத்திக் கொண்டு பிக்கரங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை சொந்தமாக கொள்ள முடியும். $650,000 அப்ளையன்சஸ் அனைத்தும் இந்த விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. லக்ஷங்கந்தசாமி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பப்ளிக் ரீல்ஸுக்கு முன்பதாக ப்ரையோரிட்டி ஆக்சஸ் அடிப்படையில் லக்ஷங்கந்தசாமி பெற்றுத்தருகின்ற வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. 416-888-8044 1538880 1538880 அளவினை கொண்டிருக்கின்ற பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் $685,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 1800 square feet அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை $712,000 1900 square feet அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை $722,000 இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறவங்க இங்கே குறிப்பிடத்தக்கது. 2027 செப்டம்பரில் இந்த டவுன் ஹவுஸ்கள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத முற்றுமுழுதான ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் பிக்கரிங்கில் உங்களுக்காக இந்த ஆரம்பகட்ட விலைகளில் கிடைக்கப்படுகின்றன. லக்ஷங்கந்தசாமி அழைத்து நீங்கள் பதிவுகளை செய்து கொள்ள முடியும். 416-888-8044 மார்க்கெட் பிரைஸை விட $80,000 $100,000 வரையில் குறைவாக வீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் அரசாங்கத்தினால் HST ரீபேட் வழங்கப்படுகிறது. $130,000 வரையில் இந்த HST ரீபேட்டை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அனுகூலத்தை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பிக்கரிங்கில் இவ்வாறு ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்னை $650,000 இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை லக்ஷங்கந்தசாமி ஏற்படுத்தி தருகின்றார். லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்களுக்கு மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகள் வழங்கப்படுகின்றன. அனைத்து அப்ளையன்சஸும் விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறவை குறிப்பிடத்தக்கது. அதுவெளியில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். பப்ளிக் ரிலீஸுக்கு முன்பதாக ப்ரையோரிட்டி அடிப்படையில் லக்ஷங்கந்தசாமி பெற்றுத்தருகின்ற வாய்ப்பு அளிக்கலாம். 416-888-8044 416-888-8044

5:52 நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-4046 5544-4040

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: விரும்பி போவினம். இப்ப கனடா
5: Finch Vidyal, Macaminicum, Middlefieldicum, Idiyal. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
7: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV-க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002.
8: Hi-Fi Barbershop. சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. Hi-Fi Barbershop ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது Hi-Fi Barbershop. Ramesh, 437-243-1719, 437-243-1719.

ஆறு மணி 2:07 வரை நீங்களும் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-55-4400 வெளியில் 20 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 20 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவதும் 24 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 3% குறைவடைய இருக்கின்றது.

ஆறு மணி ஆறு நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் 416-55-44-404-5-5-4-1-6-5-5-4-4-0.

0: ஆறு மணி 11 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி. 7:30 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிக்டோரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை தற்போதைய மார்க்கெட் பிரைஸிலிருந்து $80,000 முதல் $100,000 வரையில் குறைவாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமி அலைப்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்தினால் $130,000 வரையில் HS2 ரீபேட் வழங்கப்படுகின்றது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் இந்த HS2 ரீபேட் வழங்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு பிக்கோரிங்கில் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீயும் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். இந்த விலைகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் இந்த வீடுகளை வாங்குகின்ற பொழுது $80,000 to $100,000 வரையில் தற்போதைய மார்க்கெட் பிரைஸை விட குறைவாக நீங்கள் வாங்கக்கூடியவாறு இருக்கின்றது. இவ்வாறு இந்த சந்தர்ப்பத்தினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்கின்ற பட்சத்தில் என்று சொல்லி லக்ஷ்மண் கந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க முடியும் 416-888-8044. லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்ப கட்ட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. 2027 செப்டம்பரில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை நீங்கள் $685,000 பெற்றுக் கொள்ளலாம். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை $712,000 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை $722,000 பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. பப்ளிக் ரிலீஸுக்கு வருவதற்கு முன்னர் ப்ரையாரிட்டி அடிப்படையில் லக்ஷ்மணசாமி பெற்று தருகின்ற ஒரு முன்கூட்டிய சந்தர்ப்பம், லிமிடெட் டைம் சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. அழைக்கலாம் 416-888-8044. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $650,000 சொந்தமாக்கும் வாய்ப்பினை லக்ஷ்மணசாமி ஏற்படுத்தி தருகின்றார். லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளுக்குள் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. க்ளோசிங் 2027 செப்டம்பரில் வருகிறது. அனைத்து அப்ளையன்சஸும் இந்த விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. பொது விற்பனைக்கு வருவதற்கு முன்னதாக லக்ஷ்மணசாமி ஏற்படுத்தி தருகின்ற ஒரு லிமிடெட் டைம் சந்தர்ப்பம், இதனை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 416-888-8044.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத.

0: விவரம் 647-669-4663 647-669-4663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 647-669-4663 647-OH-MY-HOME.
1: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Moha Ahmed Lebe 437-477-7960 437-477-7960.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: East FM 102.7 கேட்டாலே
8: சம்மர் சம்மர்
7: East FM 102.7.

0: தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனின் பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
2: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

ஒன்டாரியோவின் பாதுகாப்பு தொழில்துறையில் முதலீடுகளையும் வளர்ச்சியையும் மேம்படுத்தும் திட்டத்தினை மாகாண அரசு வெளியிட்டுள்ளது. 43,000 வேலைவாய்ப்புகளை இந்த விரிவாக்கங்கள் உருவாக்கும் என்றும், மாகாண பொருளாதாரத்தில் 6 பில்லியன் டாலர்களை சேர்ப்பதுடன் 2035 ஆண்டுக்கு முன்னர் ஆண்டுதோறும் 400 மில்லியன் டாலர்கள் வரி வருமானத்தை அரசுக்கு ஈட்டித்தரும் எனவும் ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் புதிய அரசினை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எப்போது வேண்டுமானாலும் கவிழ்ப்பார் எனவும், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் ஆகியோரை ஸ்டாலின் தான் அனுப்பினார் என்றும் கூறப்படுவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரித்துள்ளது. தாவேக்கு அரசு கவிழ்வதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று அது கூறியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்டுகளின் ஆதரவே அரசுக்கு போதுமானது எனவும், வேறு தரப்புகள் ஆதரவை சட்ட நெறிகளுக்கு புறம்பாக பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிமுகவினருக்கு எந்த சலுகைகளையும் கொடுத்து தாவேக்கு அழைக்கவில்லை எனவும், திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சியமைக்க மேற்கொண்ட முயற்சிகள் அதிமுகவினர் மத்தியில் ஏற்படுத்தியுள்ள அதிருப்தியினை அடுத்தே அவர்கள் தாவேக்கவை நாடி வருவதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் அரசாங்கம் உறுதியாகவே உள்ளதென மாகாண சபைகள் அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்துள்ளார். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வுகளை கண்டவுடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த அறிக்கையினை பாராளுமன்ற தெரிவுக்குழு விரைவில் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: இ சயம் இம் சயம் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை
1: கண்ணா லட்டு திங்க ஆசையா
0: 5 மணி முதல் 7 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்எல் 2 மணி நேரங்கள்
1: கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா
0: கோஃபி டபுள் டபுள்
2: கோஃபி

0: 6:38 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கான புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை $650,000 இருந்து பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினை லட்சம் கந்தசாமி வழங்குகின்றார். லிமிடெட் எண்ணிக்கையிலான லோக்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் கிடைக்கப்படுகிறன. அதே வேளையில் மார்க்கெட் பிரைஸை விட தற்போதைய மார்க்கெட் பிரைஸில் இருந்து பார்க்கையில் $80,000 இருந்து $100,000 வரையில் குறைவாக நீங்கள் இந்த வீடுகளை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் கிடைக்கப்படுகின்றது. நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள அழைக்கலாம் லட்சம் கந்தசாமி. பப்ளிக் ரிலீஸுக்கு முன்னர் ப்ரையோரிட்டி அடிப்படையில் லட்சம் கந்தசாமி பெற்று தருகின்ற முற்கூட்டிய அதேவேளையில் லிமிடெட் சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. 416-888-8044 2027 செப்டம்பரில் இந்த ஃப்ரீஹோல் டவுன் கோஸ்கள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. 1530 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன்ஸ் கூட நீங்கள் $685,000 பெறுக்கொள்ள முடியும். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்களை $712,000 1900 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்களை $722,000 பெற்றுக்கொள்ளலாம். பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டவுன் ஹோஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்ஸ் சிஸ்டம் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இவ்வாறு மார்க்கெட் பிரைஸில் இருந்து $80,000 $100,000 வரையில் குறைவான விலையில் நீங்கள் வீடுகளை பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. இவ்வாறு $130,000 வரையிலான HST ரீபேட்டினை அரசாங்கம் புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் வழங்குகின்ற சூழல். விவரங்களுக்கு நீங்கள் லட்சம் கந்தசாமி அழைக்க முடியும். 416-888-8044 பிக்கருங்கில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை $650,000 இருந்து சொந்தமாக்குகின்ற ஒரு வாய்ப்பு லிமிடெட் டைம் சந்தர்ப்பமாக இது கிடைக்கப்படுகின்றது. HST ரீபேட் இந்த விலைக்கு உள்ளடக்கப்படுகின்றது. லிமிடெட் பொருட்கள் மாத்திரமே இந்த ஆரம்பகட்ட விலைகளில் கிடைக்கப்படுகின்றன. பொது விற்பனைக்கு முன்னதாக லட்சங்கந்தசாமியினுடைய ப்ரையோரிட்டி ஆக்சஸ் சூடாக கிடைக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. 2027 இந்த டவுன் ஹோஸ்டைய குளோசிங் வருகின்றது. இந்த விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமையும் குறிப்பிடத்தக்கது. பெக்கருடன் கூடிய 1500 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்டைய கூட நீங்கள் $685,000 பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டவுன் ஹோஸ்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நீங்களும் இதனை பயன்படுத்திக் கொள்ள லட்சம் கந்தசாமியை தாமதிக்காமல் தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 416-888-8044

அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய எஸ்எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு பரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
1: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
5: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள் 6479621569, 6479-662-1569.
6: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், இன்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். குட் லைஃப் ஃப்ளோரிங், 416-293-0550, 416-293-0550. Good Life Flooring. CA. RK சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் June 1 மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barbershop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham Shepherd Hill, Chinese Cultural Center முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா, 416-303-0881. உதயன், 647-539-5601. RKS Saloon.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1066. ஒன் ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551. 416-558-2551.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
3: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
5: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறோம். நேற்று மாலை இன்றைக்கும் பிரகாசமா இருக்கிறோம்,
5: பிரகாசமா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நாள் தான் இருக்குன்னு அந்த சந்தோஷமான செய்தி.
4: ஓ, அது வர மாதம் வர நிறைவுக்கு வந்திருக்கிறோம். அந்த மே மாத பாய சொல்லி போட்டு ஜூன் மாதம் வரவேற்க போறோம்,
5: வரவேற்க போறோம்.
4: அந்த மகிழ்ச்சியோட நாங்க இணைய போறோம், அப்படிதானே?
5: நிச்சயமா. 2 மணித்தாளங்களுக்கு நீங்களும் இணைந்திருக்க முடியும் நம்ம உரிமை நிகழ்ச்சியினுடாக.
4: FM 102.7 ஈஸ்ட் FM.co.in இருந்திருக்கலாம். Facebook, Instagram, TikTok ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8242-1212 இல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
4: நிகழ்ச்சி பாடலை தொடர்ந்து நாங்கள் தங்க தமிழ் வார்த்தை, அதைத் தொடர்ந்து நல்லதாய் நாலு விஷயம், 7:30 செய்திகள், அதைத் தொடர்ந்து முதன்மை 3 முதலாவது மணித்தாளத்தில் நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம்.
5: 2 மணித்தாளத்தில் வழமை போலவே இன்றும் போட் நிகழ்ச்சி, கலகலப்பு 3 போட் நிகழ்ச்சியினூடாக 8 மணிக்கு நேர்களை சந்திக்க போகிறோம்.
4: வெளியே பார்க்கின்ற பொழுது நாங்கள் சொன்னது போல பிரகாசத்தை தாண்டி 20 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
5: வாகன எரிபொருளின் விலையிலையும் நல்ல ஒரு விஷயம், இன்று நள்ளிரவும் 3% குறைவடைய போகிறது.
4: பார்க்க பார்க்க அப்படியே குறையிற மாதிரி இருக்கு,
5: குறைஞ்சிட்டே போயிட்டு
4: போய்கொண்டிருக்கு. நல்ல விஷயம். இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.

0: இந்த பாடல் ஒளித்துவகின்ற மேலும் மணி 7 நிமிடம் எஃப்எம் 102.7 மேலூடாக அணிந்திருக்கீர்கள். தங்கத்தமிழ் வார்த்தையோடு இந்த நாளில் பொழுதில் இணைந்து கொள்ளப் போகிறோம். இன்றைய தங்கத்தமிழ் வார்த்தையில் அவிர் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்.
1: அவிர் என்றால் ஒளிர்தல் இல்லாட்டி வெளிப்படுதல் என்று பொருள்படும். அதாவது ஒளி அல்லது அழகு தெளிவாக வெளிப்படும் நிலையை குறிக்கும் ஒரு சங்க கால சொல்தான் அவிர் என்ற இந்த சொல்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
1: Ganga Textiles and Fashion வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: உங்கள் சகல விதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும், RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும்

0: ஏழு மணி 22 நிமிடம் எஃப்எம் 102 தசம் ஏழு ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள். இந்த பொழுதில் நல்லதாய் நாலு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம்.
1: வாழ்க்கையில் நடக்கும் எல்லா முன்னேற்றங்களும் உடனே தெரிய வராது. சில நல்ல பழக்கங்களாக இருக்கலாம், சில சரியான முடிவுகள் மெதுவாக உங்களை வந்து மாற்றத் தொடங்கும். கொஞ்ச காலம் போன பிறகுதான் அந்த சிறிய மாற்றங்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கியிருக்கிறது என்பதை நீங்கள் உணர முடியும்.
0: நல்லதாய் நாலு விஷயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். குங்குமம் சாரி பூட்டிக்கின் 9வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த சனி ஞாயிறு 2 தினங்கள் மாபெரும் மலிவுப்பினையும் டென்சிலும் 4 செமி சில்க் சாரி $100, 2 சாஃப்ட் செமி சில்க் சாரி வந்து $100, 2 செட்டிநாடி கொட்டன் சாரி $100, பனாரஸ் சாரி $150, பிரைட்மேட் சாரி வந்து $50, கொட்டன் சில்க் சாரி $160, காஞ்சிபுரம் சாரி ஸ்டார்டிங் ஃப்ரம் $200, மணவரைக்கூரை சாரி விஷேட விலையில், அதுபோல கிட்ஸ் க்ளோஸ் ஃப்ரம் $10, இன்னும் பல ஆடைகள் மிக மலிவு விலையில். மாக்கமன் ஸ்டீல்ஸ் ஒரேஞ்ச் பில்லிங்கில் யூனிட் 114 குங்குமம் சாரி பூட்டிக், 416-452-0511, 416-452-0511.

0: The station with the best music.
1: It's East FM. It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM. East FM. Tamar. Seidiger.
3: கனேடிய பிரதமர் மார்க்கானையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் தொடர்ந்தும் கலந்துரையாடி வருவதாக பிரான்சில் வரும் மாதம் இடம்பெறுள்ள G7 மாநாட்டில் நேரடியாக சந்திப்பார்கள் என்றும் தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார். வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலாய்வுகள் நெருங்கி வரும் நிலையில் நியூயார்க் சென்றுள்ள கனேடிய பிரதமர் மார்க்கானி பல வர்த்தக சந்திப்புகளை நிகழ்த்தி வரும் சூழலில் இவர் அவ்வாறு தகவல்களை வெளியிட்டுள்ளார்.
4: தமிழ்நாட்டில் 2500 TMC மழைநீர் வீணாக கடலில் கலப்பதாகவும் அதனை சேமிப்பதை விட்டுவிட்டு வெறும் 150 TMC தண்ணீருக்காக கர்நாடகாவிடம் கையேந்தும் நிலை உள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசிடம் கெஞ்சிக் கொண்டிருக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ள அவர், கர்நாடகா முதல்வரும் துணை முதல்வரும் தமது மாநிலத்துக்கு உண்மையாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு வரும் காவிரி நீரினை மேலும் சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் சர்ச்சைக்குரிய மேகதாது அணையின் கட்டுமானங்களை செய்யவுள்ளதாக கர்நாடகா அரசு அறிவித்துள்ள நிலையிலும் இதனை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாதென தமிழக முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுத்திருந்த சூழலிலும் சீமான் இக்கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்.
3: இலங்கையில் அனுராதபுரத்தில் பௌத்த பிக்கினால் சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு இடங்களான பல்வேறு பகுதிகளில் நாளை போராட்டங்களை நடத்த சுதந்திரத்துக்கான பெண்கள் இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது. குறித்த பிக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டமை அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதத்தின் பெயரால் குற்றவாளிகள் தப்புவதற்கு இடமளிக்கக்கூடாதென வடகிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினால் கவனீர்ப்புகள் நடத்தப்பட்டிருந்தன.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Blower, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாகா டொராண்டோ,
6: அழகோ அழகு. 6477873784.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

0: சிற்பியின் இசையில் இந்த பாடல் ஒளித்தோகிறது. 7:46 எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்டம் டாட்சி ஊடகம் நந்திக்கைகள். இந்த பொழுதில் நாங்கள் முதன்மை மூன்றோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் இன்றைய பார்க்கின்ற பொழுது நிபாஜினி, இந்த கனடா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேலிருந்த கனடா கீழே வந்துட்டு, இந்த கேஷ் ப்ரைஸ் ட்ராப் பண்ண மாதிரி அந்த நம்பரும் இப்போ கீழே வந்து உலகின் சிறந்த நாடுகளின் பட்டியலில் கனடா பின்னடைவை சந்தித்திருப்பதாக செய்திகள் சொல்லப்படுகிறது. புதிய சிறந்த நாடுகளின் தரவரிசை பட்டியலில் கனடா இப்பொழுது 19வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது அமெரிக்காவை விட ஒரு இடம் பின்தங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 2024 நான்காவது இடத்தையும், 2023 இரண்டாவது இடத்தையும் பெற்றிருந்த கனடா முந்தைய இடங்கள் ஒப்பிடுகையில் இம்முறை சிறந்த நாடுகள் தரவரிசையில் முடிவுகள் வியகத அளவில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: ஆனால் இந்த தரவரிசையும் கூட அதனுடைய முறையும் கூட கணிசமாக மாறியிருக்கிறதா? முதன்மையாக கருத்து கணிப்புகளை சார்ந்திருப்பதற்கு பதிலாக இந்த புதிய மாதிரி வந்து 100 நாடுகளை மதிப்பிடுவதற்காக 8 விரிவான பிரிவுகளாக தொகுக்கப்பட்ட 100 புள்ளி விவர குறிகாட்டிகளை பயன்படுத்தியிருக்கிறார்களாம். கலாச்சாரம், சுற்றுலா துறையில் கனடா உலகளவில் 8வது இடத்தை பிடித்திருக்கிறதாம். ஆளுகையில் 18வது இடத்தையும், பொருளாதார வளர்ச்சியில் 21வது இடத்தையும் கனடா பிடித்திருக்கிறது. முதல்ல முதலாவது இரண்டாவது இடங்கள்ல எதுவுமே இல்லை
0: அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த சமீபத்திய தாக்குதலை தொடர்ந்து போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாட்கள் நீடிக்கவும் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கான ஒரு உத்தேச திட்டத்தை இருதரப்பினும் ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இருப்பினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்துக்கு இன்னும் ஒப்புதல் அளிக்காததால் ட்ரம்பின் ஒப்புதல் கிடைக்கும் வரை போர் நிறுத்தத்துக்கை நீடிக்க ஒரு உத்தேச திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது.
1: மேலும் இந்த 60 நாட்கள் இந்த காலப்பகுதியில் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் முந்தைய உயர்விலிருந்து விலகி சரிவை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளதாகவும் சந்தை தகவல்களும் தெரிவித்திருக்கின்றன.
0: அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் எதிர்காலம் தற்போது உறுதியற்ற நிலையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்பின் இந்த ஒப்பந்தத்தை மாற்றவோ அல்லது புதுப்பிக்காமல் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் வட அமெரிக்க நாடுகளின் சுதந்திர வர்த்தத்தை தொழில்துறையும் வளர்க்க உருவாக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது.
1: ஆனால் ட்ரம்ப் குறிப்பாக கார் உற்பத்தி துறையில் அமெரிக்காவில் அதிக உற்பத்தி நடைபெற வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் கடுமையான புதிய விதிகளை விரும்புகிறார் என்றுதான் கூறப்படுகிறது. இதனால் கனடாவும் மெக்சிகோவும் கவலைப்படுகின்றன. ஏனென்றால் இந்த புதிய வரிகள் மற்றும் விதிமுறைகள் அவர்களின் பொருளாதாரத்தையும் தொழில் சங்கிலியையும் பாதிக்கலாம் என்றும் கனடா மற்றும் மெக்சிகோ குறிப்பிடுகின்றது. அதனால் கனடா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடன் நல்ல வர்த்தக உறவை காப்பாற்ற முயற்சிப்பதோடு மற்ற நாடுகளுடனும் வர்த்தகத்தை அதிகரிக்க முயற்சி செய்து வருகிறது.
0: இதுவரை நாங்கள் முதன்மை மூன்றோடு இணைந்திருந்தோம். 7:48 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபன் தமிழ்.

0: music. On your favorite station, 102.7. It's East FM.
1: All my blinds. சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ.
2: பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.